நிகழ்ச்சி நேரம் காலை 5:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இனி ஆர் சித்ரா, ஆர் விஜயலட்சுமி ஆகியோர் பாடியுள்ள ஸ்ரீ சரஸ்வதி நவரத்ன மாலை

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1947 ஸ்ராவண மாதம் 13 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை, நேரம் 5:57.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை

0: ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப்பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தின்றல். உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் நெடுநாள் வேண்டுதல்களும் விரைந்து நிறைவேறட்டும். நிகழ்ச்சியின் துவக்கமாக குறளும் விளக்கமும். இன்றைய திருக்குறள் இல்லறவியல் பிரிவில் அதிகாரம் 10 இனியவை கூறல் அதிகாரத்தில் 2வது குறள், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை, முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் 6:04.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச்சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக ஏற்

0: நடப்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களைச் செய்யும் பொழுது அது நல்விளைவுகளைத் தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர், நல்ல பெற்றோர் ஆகியோரின் சிறப்பு தவறை கண்டுபிடிப்பதில் மட்டுமில்லை, அதை திருத்தி அவர்களை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்வதில்தான் உள்ளது. அன்புடனும் மரியாதையுடனும் சுட்டிக்காட்டப்படும் போது குற்றங்களை களைய வேண்டும், மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற எண்ணம் உருவாக வேண்டும். அதனை நாம் உருவாக்க வேண்டும். மாறாக, இந்த குற்றத்தை செய்துவிட்டோமே, நாம் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டோமோ என்ற தவறான முடிவிற்குச் செல்ல நம் சுட்டிக்காட்டுதல் அமைந்துவிடக்கூடாது என்பதை எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய ஐந்து பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக கே. வீரமணி பாடியது

காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டு வர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும்

இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நல்ல மேவிழைக, 8:50 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 11:30 இலக்கிய சோலை, சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக வழிகளும், உரை வழங்குபவர் முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள், 12:00 வசந்த இல்லத்தில் சிங்கப்பெண்ணை, தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராம தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 5:00 சித்திர செவ்வானத்தில் ரெயின்போ ஸ்டார் கிளப், தொழில் முனைவோர் ரீட்டா அவர்களுடன் நேரலை, 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி

நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள். இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ கோவையில் இடம்பெற போற நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி கேட்கலாம்

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமிதாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் சிர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நடவிற்கு உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுடை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினை மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது.

0: எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரிக்கும் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026, அதாவது இன்றும் நாளையும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமூன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9488-51-2268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் ஒரு கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865-00-6933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் காலை தின்றல் நிகழ்ச்சியோடு. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், அதைத் தொடர்ந்து சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்கள்

0: உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்டப்பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதைக் கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 தேதிகள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் எம் செல்வராஜ்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான

0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதி அம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கியூ ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:55.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை.

0: 734-0707-734.
1: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாப்பாடு பத்தி தான், ஜீரணம். ஒரு மனுஷனுக்கு ஜீரணம் சரியா ஆகலன்னா கண்டிப்பா அவன் நோயாளி ஆக போறான்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவுகள் எப்படி சாப்பிடுறோம், என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுறோம், அது எப்படி செரிமான ஆகி வெளியேறுது அப்படின்றத பொறுத்துதான் நம்ம ஆரோக்கியமே நிர்ணயிக்கப்படும். வாயில வைக்கும் போதே அதை நல்லா மெல்லணும்ன்ற எண்ணம் உங்க மனசுல வரணும். நீங்க நல்லா மென்னு சியூ பண்றதுலயே வாயிலே பாதி ஜீரணம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகுது. அடுத்தது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம், சாப்பிடும் போது தண்ணி குடிக்கலாமா டாக்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாமா, முன்னாடி குடிக்கலாமா, அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாமான்னு எப்பயுமே வர்ற 10 பேஷண்ட்ஸ்ல 9 பேரும் இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. சி, நீங்க சாப்பிடுற உணவிலேயே வந்து தண்ணி இருக்குங்க. இப்ப நீங்க சாப்பாடு செய்யறீங்க, அதுல தண்ணி இருக்கு. தோசை சாப்பிட்றீங்களா, அதுலேயுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் இருக்கு. அண்ட் நீங்க இப்போ குக்கும்பர் எடுத்துக்கோங்க, அதுல 85% வாட்டர் தான் இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்ற உணவிலேயே தண்ணீர் வந்து அடங்கி இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்றதுக்கு நடுவில் தாராளமா ஒரு சிப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆனா மாடரேஷன் தான், அதுக்குன்னு 4 வாய்க்கு நடுவில் ஒரு சொம்பு தண்ணியை ஃபுல்லா குடிச்சிடாதீங்க, அது தவறான வழிமுறை. நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன வந்து வாக்கிங் போக சொல்றாங்களே, அது கரெக்டா கேட்டா அது ரொம்ப ரொம்ப தவறு. சாப்பிட்ட முடிச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி வஜ்ராசனம். யோகா பயிற்சியில இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்துல ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் தான். நீங்க சாப்பிட்டு கை கழுவின உடனே இந்த ஆசனம்ல 5 மினிமம் 5 இருந்து மேக்ஸிமம் 10 வரைக்கும் உட்காரலாம். அண்ட் நீங்க சாப்பிட்ட உடனே நடக்கிறத தவிர்க்கிறது ஆக்சுவலி நல்லதுங்க. உங்களோட ஜீரணத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஃபுல்லா கை கால்களுக்கும் பெரிஃபரல் ஏரியாக்கும் போயிடும். ஸோ செரிமானம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால சாப்பிட்ட உடனே எந்திரிச்சு 15 நடக்கிறத தவிர்த்துருங்க. ஒரு சாப்பிட்ட 1/2 hour அப்புறம் நீங்க வேணா வாக்கிங் போய்க்கோங்க, தவறு கிடையாது. அண்ட் சாப்பிட்ற உணவை நீங்க குவான்டிட்டியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ற நீங்க குவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது என் குழந்தை நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிற நீங்க அளவா சாப்பிட்டாலும் அந்த அளவான உணவுகளை எல்லா போஷாக்கும் இருக்கான்னு பாருங்க. முதல்ல நீங்க காலையில எழுந்த உடனே 2 நெய் உருக்கி குடிக்கலாம், இல்ல 2 தேங்காய் எடுத்துக்கலாம். இது உங்க பாடியில ஒரு ரிலாக்ஸேட்டிவா ஆக்ட் பண்ணி உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு, காலையில அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து காலை உணவுல நிறைய நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ வந்து சேர்த்துக்காதீங்க, அதற்கு பதிலா புரதத்தையும் நல்ல கொழுப்புகளையும் எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து முட்டையில நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஆம்லெட் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமா 6 ஒரு முறையாவது டீடாக்ஸ் எடுத்து உங்க வயிறை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு பாருங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கியங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
5: எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
6: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவேலை நீ கேட்கலாம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா.

சூப்பரான மூணு பாட்டு கேட்டோம். முதல் பாட்டு முள்ளு மலரும் படத்துல இருந்து பாடியவர் கே ஜே யேசுதாஸ், பாடலுக்கு இசை இளையராஜா. ரெண்டாவது பாட்டு வீட்டுல விசேஷங்க படத்துல இருந்து பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, இசை இளையராஜா. மூணாவது பாட்டு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இருந்து பாடலை பாடியவர்கள் வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை இளையராஜா. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள்.

0: பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹனாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கிப் படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த

மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாகு தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27 நிமிடங்கள் 49 வினாடிகளில் கடந்து 2வது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப்பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற வெப்பநிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஈரோட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், சேலத்தில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், ஊட்டியில் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், பாலக்காட்டில் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாகும் சொல்லப்பட்டிருக்கு.

கேட்ட பாட்டு வண்டி சக்கரம் படத்துல இருந்து. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் புலமை பித்தன். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம், டெல்லி அஞ்சல்.

பாக்கெட் படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா? அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன தங்கம்? ஓகே, இந்த புசு புசுன்னு இந்த ஃபிராக் யாரு வாங்கி கொடுத்தது அனன்யா தங்கத்துக்கு?
1: அம்மா.
0: ஸ்கூல் போறீங்களா?
1: ஆமா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: பிஏடி.
0: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நானா, அப்பா, அம்மா.
0: உங்க வீடு எங்க இருக்கு தங்கம்?
1: ரொம்ப தூரம் இருக்குது.
0: எவ்வளவு தூரம்?
1: ரொம்ப தூரம் இருக்குது.
0: ஆஹா, சரி. உங்களுக்கு கதை தெரியுமா? என்ன கதை தெரியும்?
1: ஜானி ஜானி.
0: சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: अपने माउथ आ
1: ஆஹா சரி இப்படி அம்மா உங்ககிட்ட கேப்பாங்களா ஓபன் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி
0: கேப்பாங்க
1: ஆஹா சரி ஓகே அன்னியா தங்கத்துக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல அம்மா என்னெல்லாம் வச்சு கொடுப்பாங்க
0: உண்டிலி கிவி கிவி பழம்
1: பாப்பாக்கு பிடிக்குமா
0: ஆமா
1: அன்னியா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு
0: இன்னைக்கு தக்காளி
1: அச்சோ எங்க போய் வாங்கி கொடுத்தாங்க
0: மம்மி அம்மா வாங்கிட்டு வந்தாங்க
1: அப்படியா சரி உங்களுக்கு கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா

0: யார் யாரு
1: எல்லாமே இருக்காங்க?
0: யார் அந்த எல்லாம்?
1: அவங்க
0: பேர் என்ன?
1: சித்தாரம்.
0: வேற?
1: தமிழினி, நரேஷ், டிகா, எல்லாமே இருக்காங்க.
0: இந்த கண்ணுக்கு மை யார் வச்சு விட்டா?
1: அம்மா.
0: அனன்யா தங்கத்துக்கிட்ட விளையாடுறதுக்கு எவ்வளவு ஜாமா இருக்கு? சரி, என்னென்ன வச்சிருக்கீங்க அதுல?
1: அதுல அடுப்பு, வடை, சட்டியும் இருக்குது.
0: அதுல என்ன பண்ணுவீங்க?
1: சமைச்சு அம்மா கொடுப்பேன்.
0: என்ன சமைப்பீங்க?
1: பிரியாணி.
0: என்னெல்லாம் அதுல போடுவீங்க சமைக்கிறப்போ?
1: வெங்காயம் போடுவேன், மஞ்சள்.
0: அச்சோ, அப்புறம்
1: காய்கறி.
0: என்ன காயெல்லாம் போடலாம் பிரியாணில?
1: கேரட், பீன்ஸ், காப்சிகம், கடுகாப்புல.
0: அழக சொல்றீங்களே, நீங்க சொல்றது கேட்ட உடனே எனக்கு அப்படியே பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு தெரியுமா?
1: பிரியா.
0: ஆமா தங்க, ரொம்ப கியூட்டா பேசுறீங்க, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு நீங்க பேச பேச. அனன்யா குட்டி, இப்ப குட்டி பாப்பாவா இருக்கீங்கல்ல, பெரிய ஆளா வளர்ந்துருவீங்களா நீங்க?
1: ஆமா.
0: என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
1: சமையல் கட்டவுல போய் சமைச்சு அம்மா கொடுப்பேன்.
0: சரி, அதெல்லாம் வீட்ல. ஆபீஸ்க்கு போகணும் இல்ல நம்ம? சரி, அப்பா போறாரு. அப்பா போற மாதிரி நீயும் ஆபீஸ் போகணும்ல?
1: நான் கூலுக்கு போவனே.
0: ஆமா தங்கம், வளர்ந்ததுக்கு அப்புறமா கேக்குறேன், மிஸ் மாதிரி ஹைட்டா வளர்ந்துருவீங்கல்ல?
1: ஆமா.
0: அப்போ என்ன ஆபீஸ் போவீங்க?
1: என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட் ஆபீஸ்.
0: ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போவீங்களா?
1: டாக்டர் ஆவே.
0: யாருக்கு ஊசி போடுவீங்க முதல்ல?
1: அம்மாக்கு.
0: ஏன்?
1: அப்பாக்கு நாளைக்கு, அம்மாக்கு இன்னைக்கு.
0: நீங்க நினைச்ச மாதிரியே பெருசா வளர்ந்து பெரிய டாக்டர் ஆகிறதுக்கு எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள்.

0: இன்னைக்கே கொஞ்சம் கிளி அனன்யா ஸ்ரீ கூட ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க ஆர்ஜே லக்ஷ்மி தேவி.
1: இன்று
2: சர்வதேச புலிகள் தினம். அழிந்து வரும் புலி இனங்கள் மற்றும் அவற்றின் இயற்கையான வாழ்விடமான பெரும் காடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த புலிகளின் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் அடுத்த 10 வருடங்களுக்குள் புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதாக புலிகள் வாழும் நாடுகள் உறுதியளித்தன. உலக அளவில் இந்தியா, வங்கதேசம், தாய்லாந்து, சீனா, ரஷ்யா உட்பட 13 நாடுகளில்தான் புலிகள் வாழ்கின்றன. இதில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகள் இந்தியாவில்தான் உள்ளன. வேட்டை தடுப்பு, வன பாதுகாப்பு, புலிகள் சரணாலயம் போன்ற அரசின் நடவடிக்கைகளால் இன்று புலிகள் பாதுகாக்கப்பட்டு அவற்றின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும், 2022ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி புலிகளின் எண்ணிக்கை 3682 உள்ளதாக கூறுகிறது இந்திய வன உயிரியல் நிறுவனத்தின் ஆய்வு. இது உலகிலுள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 75% ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு புலியை காப்பது ஒரு முழு வன சூழலை காப்பதற்கு சமம். இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம், புலிகளை பாதுகாப்போம்.
1: இன்று

0: பயிர்களில் மூன்றில் ஒரு பங்கு பயிர்கள் மகரந்த சேர்க்கை உயிரினங்களின் உதவியை சார்ந்துள்ளன. இதில் தேனீக்கள் போன்ற சிறிய உயிரினங்களின் பங்கு அளப்பரியது. ஒரு தேனி பூவில் அமர்வது நாளைய உணவு பாதுகாப்பிற்கான விதையை விதைப்பதற்கு சமம். இதன் எண்ணிக்கை குறைந்தால் பல பயிர்களின் விளைச்சல் குறையும். இதன் தாக்கம் விவசாயம், உணவு பாதுகாப்பு, உயிரின பன்மை, மனித வாழ்வு என அனைத்திலும் எதிரொலிக்கும். வெள்ளரி, பூசணி, பாதாம், சூரியகாந்தி உள்ளிட்ட ஏராளமான பயிர்களின் நல்ல விளைச்சலுக்கு தேனீக்கள் இன்றியமையாதவை. அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாடு, காடுகள் அழிப்பு மற்றும் வாழ்விட இழப்பு, காலநிலை மாற்றமே இதன் எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணமாகும். இதனை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை அளவோடு பயன்படுத்துதல், பூக்கும் தாவரங்களை அதிகமாக வளர்த்து இதன் வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, இன்று முற்பகல் 11:30 இலக்கிய சோலை சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக வழிகளும் உரை வழங்குபவர் முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர சிவானத்தில் ரெயின்போ ஸ்டார் கிளப் தொழில் முனைவோர் ரீட்டா அவர்களுடன் நேரலை இடம்பெறும். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சது ஆர்ஜே ரேவதி பிரியா. இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெருப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பீம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதித் எல்லைப்பகுதியில் மாவோ

மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹை ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு கேட்க போகிறீங்க ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோட ரொம்ப நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி உங்களுக்காக கேட்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. திருத்த முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த நிலப்பதிவேடு மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்காக ஆந்திர மாநிலம் தொடங்கிய திட்டம் என்ன அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வி. திருத்த முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த நிலப்பதிவேடு மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்காக ஆந்திர மாநிலம் தொடங்கிய திட்டம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 9585800103 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் நிகழ்ச்சி உங்க கூட பூஜா, ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். நிலப்பதிவுகளை முழுமையா டிஜிட்டல் முறையில் பராமரிக்கவும் பதிவுகளை பாதுகாப்பாகவும் திருத்த முடியாத வகையிலும் வைத்திருக்க, நில உரிமை தொடர்பான வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், நில பரிவர்த்தனைகளை எளிதாக்குறதுக்காக ஆந்திர பிரதேச அரசால் அறிமுகப்படுத்த திட்டம் தான் நம்ம இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வி. ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம்.
1: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. திருத்த முடியாத மற்றும் ஒருங்கிணைந்த நில பதிவேடு மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்காக ஆந்திர மாநிலம் தொடங்கிய திட்டம் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வி. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா அனுப்பலாம். ஓகே சரி, இந்த முன்னோட்ட திட்டம் ஆந்திர பிரதேசத்தோட தேசிய தகவல் மையம் மற்றும் பெங்களூரில் உள்ள என்ஐசியோட தொழில்நுட்ப சிறப்பு மையம் ஆகியவற்றில் கூட்டா உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு அனுமதி வழங்கப்பட்ட வலையமைப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தரவு பகிர்வுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு நிறுவன ஹைப்பர் லெஜெட் கட்டமைப்பை பயன்படுத்தப்படுது. சோ நில பதிவேடுகள்ல முரண்பாடுகள் தோன்ற போது பரிவர்த்தனைகளை தானாகவே நிறுத்துற வகையில இந்த தளம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பின் கட்டமைப்போட ஒரு பகுதியா அங்கீகரிக்கப்பட்ட இணைய வழி சேவைகள் மூலமாக மட்டுமே பதிவேடுகள்ல மாற்றங்களை செய்ய முடியும். இந்த முன்னோட்ட திட்டம் 7 மாவட்டங்கள்ல உள்ள 7 மண்டலங்கள்ல செயல்படுத்தப்படுது. முதல் கட்டத்தில் 89 மறு கணக்கெடுப்பு கிராமங்களும் 137,763 நில பார்சல் வரைபடங்களும் அடங்குது. இந்த தளம் ஆரம்பத்தில் தானியங்கி பெயர் மாற்றம், நில பார்சல்களை பிரித்தல் மற்றும் பரப்பளவை திருத்துதல் உள்ளிட்ட 8 குடிமக்கள் சேவைகளை வழங்குது. தானியங்கி பெயர் மாற்றம் அப்படின்னா பதிவுக்கு பிறகு உரிமை மாற்றம் செய்யப்படும் போது நில பதிவேட்டை புதுப்பிக்கிற ஒரு செயல்முறை.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

வைப்ஸ்ல நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள யாராருன்னு பாத்திரலாம். சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, கணேஷ் சிறுமுகையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. சிறுமுகை நலம் கொம்புல இருந்து தேவி ஸ்ரீ ரஞ்சிதா இவங்களாம் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆலங்கொம்பு தண்ணீர் தடமிலிருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கனிஷ்க், அபினவ் இவங்க அனுப்பியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பிரமிளா சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுமே சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்து புதூர்லேருந்து, ரமணம் முதலி புதூர்லேருந்து, சுதாகர், ஜீவா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. குகன் நஞ்சண்டாபுரத்துலேருந்து சரியான பதில், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீ ராஜா ராம் சுந்தர் இவங்க வந்து ராமசாமி சிவபாக்கியம் காமநாயக்கன் பாளையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோணமலை ஆனந்தன் அனுப்பியிருக்காங்க. மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, சிங்கானூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அனுப்பியிருக்காங்க. கஞ்சமட்டி சண்முகானந்தம், அதுக்கப்புறம் அவினாஷி பிரபு, தேவி ஸ்ரீ சாய், தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன்மா நகர்லேருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், திருப்பூர் வெள்ளியங்காட்டிலேருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், நங்கவள்ளி ராஜாராம், அதுக்கப்புறம் தடாகம் ஆறுசாமி அனுப்பியிருக்காரு. ஓகே, தென் ஒருத்தர் வந்து பேர் இல்லாமல் அனுப்பியிருக்காங்க, உங்களோட பேர் கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணணும். அதே மாதிரி கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து, புலுவப்பாளையத்துலேருந்து ஆனந்த முருகன், கோவை காந்திபுரத்துலேருந்து ஜஸ்டின் திரவியம், மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா, பெரிய வதம்பிச்சேரிலேருந்து அனுப்பியிருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து பாலா, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் அனுப்பியிருக்காங்க. ஹோப் காலேஜ்லேருந்து பிரணியா குகன், வீரதுரை அரியலூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான்லேருந்து, தொட்டாம்பாளையத்துலேருந்து கோகினா பழனிசாமி அனுப்பியிருக்காங்க. வரதராஜ் கீதா சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. வி என் இளங்கோ சாமிச்செட்டி பாளையத்திலிருந்து, ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. கோகுல் கமலேஷ், ஸ்ரீ ரித்வி, உமா சிறுமுகை பாண்டிய நகர்லேருந்து, சிவசங்கர் இந்திராணி, குகன் சிந்து கோத்தகிரிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஐஸ்வர்யன் மித்ரன், அக்ஷய மீனாட்சி மணிநகரம் மதுரையிலேருந்து, ஜே கிருஷ்ணாபுரத்துலேருந்து சகான ஆதிரன், நிபுலா யோகவர்ஷினி, பாரதி மகாலிங்கம் கலிவலசிலிருந்து, தென் பொன்முடி சுரேஷ்குமார், ராஜாமணி, கணேசமூர்த்தி சூலூர் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. கனக்கம்பாளையத்துலேருந்து பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவ் இவங்களாம் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க, அவங்கள யாராருன்னு பார்க்கலாம். பாட்டை தொடர்ந்து கேட்கலாம்.

வைஃபம் வஞ்சரத்ரி கோயம்புத்தூர்ல ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதில் அனுப்பிச்சிருக்காங்க. பேலன்ஸ் நேம் எல்லாம் பாத்துரலாம். பொள்ளாச்சி கஞ்சம்பட்டியில இருந்து ஜெயராமன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுமதி கணக்கராஜ் தமிழ் நகர் செமிபாளையத்திலிருந்து, சுதீஷ் கோத்தகிரிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி காணியம்பாளையத்திலிருந்து முருகேசன் பிரியா, கோவை தேவராயபுரத்திலிருந்து ராஜா அனுப்பியிருக்காங்க. மூக்கனூர் சண்முகா நகர்லேருந்து சிவகுமார், மலர்கொடி சபரி பிரியா, சரோஜினி இவங்க அனுப்பியிருக்காங்க. சிறுமுகை வெள்ளிக்குப்பம்பாளையத்திலேருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் July 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில்

0: வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இதுக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் டூல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: மற்றும் ஒருங்கிணைந்த நில பதிவேடு மேலாண்மை அமைப்பை உருவாக்குவதற்காக ஆந்திர மாநிலம் தொடங்கிய திட்டம் என்ன சொல்லி அது என்ன அப்படின்னா மீ பூமி பிளாக் செயின் அப்படிங்கறது அதற்கான சரியான பதில். ஆந்திர பிரதேசம் டிஜிட்டல் நிலப்பதிவு மேலாண்மைக்காக மீ பூமி பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு முன்னோடி திட்டத்தை ஜூலை 23ஆம் தேதி அதாவது இந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் பல்வேறு துறைகளோட நில தகவல்களுக்காக முறைகேடு செய்ய முடியாத ஒரு தளத்தை உருவாக்கவும் வருவாய் நில அளவை மற்றும் பதிவு துறைகளோட பதிவுகளை ஒருங்கிணைக்கவும் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது. பிளாக் செயின் அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்ட டிஜிட்டல் பேரேட் அமைப்பு. இதோட பதிவுகள் இணைக்கப்பட்ட தொகுதிகளில் சேமிக்கப்பட்டு குறியாக்க முறைகள் மூலமாக பாதுகாக்கப்படுது. நில நிர்வாகத்தில் பிளாக் செயின் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒரு தனித்துவமான டிஜிட்டல் அடையாளத்தை ஒதுக்க முடியுது. மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட அணுகளோடு கூடிய ஒரு நிரந்தர பேரேட்டில் பரிவர்த்தனைகளில் பதிவு செய்யவும் இது உதவுது. ஸோ இதன் மூலமாக அதில் நடக்கிற எல்லா ஏதாவது ஊழல்லாம் நடந்தது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மீ பூமி பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தான் ஆந்திர பிரதேசம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறலாம்,
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 8:50.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
6: முகத்தில்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: கங்கை கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோட வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லாரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபண்ணான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும்போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்த

0: போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான், அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாய திறக்கலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான், என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேறு விதமான அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும், அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது, கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான், அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு, உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்றான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தமில்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடிச்சேன் அப்படின்னு.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி நாம கேட்க இருக்க இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட ஆர்ஜே ரேவதி பிரியா. இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துட்டு உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 04222312103 அல்லது 04222317046.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 9:08 நிமிஷத்தில் நாம் இணைஞ்சிருக்கமே நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கமலையிலிருந்து ராமசாமி சிவபாக்கியம் பேசுறேன்
0: மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு ரட்ச படத்துல இருந்து கண்ணை காட்டு போதுமா, அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு ரசிங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM Rainbow 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ் கேட்டு இருக்கீங்க. இணைப்புல இணையும் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். ஓகே, நேர் வந்து லைன்ல வந்தாரு, ஏதோ கட் ஆயிடுச்சு. ஓகே, நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். ஜெயதேவ், சங்கீதா ராஜேஸ்வரன், மேகா, ரம்யா, ஷீபா பாடின பாட்டு விஜய் ஆண்டனியோட இசையில் நான் அவநிலை படத்திலிருந்து கேட்டும் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் முத்தனபாளையத்துல இருந்து லோகநாதன்ங்க.
0: லோகநாதன், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க. லோகநாதன்
1: படம் ஒரு நாள் ஒரு கூத்துல இருந்து அடியே அழகங்க.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்க, கேட்டு ரசிங்க.
1: நன்றிங்க.

0: ஷான் ரோல்டன் பத்மலதா பாடின பாட்டு கேட்டோம். ஒரு நாள் குத்து படத்திலிருந்து பாடலுக்கு இசை ஜஸ்டின் பிரபாகர். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இது உங்கள் ஷார்ட்ஸ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ, நான் மலையாண்டிப்பட்டினத்துலேருந்து மாலதி ரங்கநாதன் பேசுகிறேங்க.
0: சொல்லுங்கள் மாலதி, உங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
1: அபியும் நானும் படத்திலிருந்து வா வா என் தேவதையை, என் பொண்ணுக்காக இந்த பாசாங்க.
0: கண்டிப்பா எல்லாருக்கும்
1: என் பாப்பா பேரு விதுன்யா.
0: சூப்பர், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இணைஞ்சிருக்கும் நேரம் 9:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கள்ளிவாசு பாரதி மகாலிங்கம் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
2: எங்கள் வீட்டு பிள்ளை இருந்து மைனாஞ்சி மைனாஞ்சிங்க.
1: ஓகே, நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: டீமான் மியூசிக்கில் ஐயோ பாரதியின் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் பிரதீப்குமார் பாடின பாட்டை நம்ம வீட்டுப்பிள்ளை படத்தில் இருந்து கேட்டோம். 9:35 நாம் கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் கணக்கம்பாளையம் பொன்விழா நகர்லேருந்து கே ஆர் கந்தசாமிங்க மேடம்.
0: சொல்லுங்கள் கந்தசாமிங்களோட விருப்ப பாடல் என்னங்க?
1: திருப்பாச்சி படத்திலிருந்து நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், ஒரு அருமையான பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன், கேட்டு ரசிங்க.
1: ரொம்ப நன்றி.

0: நாம அண்ணன் தம்பிட.
1: தீனாவோட இசையில திப்பு பாடின பாட்டு திருப்பாட்சி படத்துல இருந்து கேட்டோம். இணைப்புல இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். ஓகே, நேர் வந்து அப்படியே பாட்டு கேட்குற ஆசையில் பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. சரி, ஓகே, அவங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவில், இது உங்கள் சாய்ஸ்.

0: 96 படத்துலேருந்து பிரதீப் குமார் பாடின பாட்டு கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யா மோகன் பேசுறேன் மேம், திருப்பூர்ல இருந்து.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: ஃப்ரீடம் படத்துல இருந்து கணம் எல்லாம் பழிக்குதே அந்த பாடல் வேணும் மேம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: நன்றிங்க.

கிரீடம் படத்தில் இருந்த பாட்டு கேட்டோம். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ்.

0: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே, உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்கம்மா.
1: கோச்சடையான்னு
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க, தொடர்ந்து இணைஞ்சிருக்கு.
1: வணக்கம்.

0: கோச்சடையான் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில லதா ரஜினிகாந்த் பாடின பாட்டை கேட்டோம்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் இருக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களுடன் ஆர்ச்சி ரேவதி பிரியா.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,5,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார்.

0: ஹை ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்கலாம் போவோமா ஊர் கோலம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போவோம். ஸோ இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஊர் வந்து அப்படியே கொஞ்ச தூரம் அப்படியே தள்ளி கேரளா வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வரீங்களோ சட்டை விட்டுன்னு சீக்கிரமா கிளம்பி வாங்க, ஓகேவா? ஸோ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இது எங்கன்னா திருச்சூர்ல இருக்கு. ஸோ திருச்சூர்ல தங்களூர் கிராமத்துக்கு போறோம். ஸோ ரெடியா இருங்க, கிளம்பலாமா?
1: ஆஹா ஹே ஆஹா

குட்டி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. பிரியா ஹெமிஷ் பாடியிருந்தாங்க மற்றும் முகேஷ். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில, நம்ம வந்து கேரளா மாநிலத்துல உள்ள திருச்சூர் மாவட்டத்துல தங்களூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நம்ம போயிருக்கோம். இது வந்து புழக்கல் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இது வந்து அவனூர் பஞ்சாயத்து கீழே வருது. இது ஒரு மத்திய கேரள பிரிவை சேர்ந்தது. இது மாவட்ட தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து வடக்கு 12 கிலோமீட்டர் தொலைவிலும், புழக்கத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து 293 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூளிச்சேரி, இது பக்கத்தில் என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூளிச்சேரி அப்படிங்கிற கிராமம் 3 கிலோமீட்டர்லையும், அப்புறம் வந்து முளக்குன்னத்துக்காவு அப்படிங்கிற ஒரு கிராமம் 4 கிலோமீட்டர்லையும், பொட்டோர் அப்படிங்கிற கிராமம் அதுவும் 4 கிலோமீட்டர், வேலூர் இருக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் வேலூர்னு ஒரு கிராமம் இருக்குது 4 கிலோமீட்டர் தூரத்தில், அப்புறம் கெல்ட்ரான் நகர் 6 கிலோமீட்டர் தூரத்தில். இதெல்லாம் வந்து தங்களூருக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள். அதே மாதிரி தங்களூரை சுற்றி வந்து வடக்கில் வந்து வடக்கஞ்சேரி கிராம வட்டாரம் இருக்குது, அப்புறம் தெற்கில் வந்து திருச்சூர் வட்டாரம், மேற்கில் பார்த்தீங்கன்னா சோவனூர் வட்டாரம், அதே மாதிரி மேற்கில் வந்து முல்லைச்சேரி வட்டாரமும் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா சுற்றி உள்ள கிராமங்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கிளம்பி அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதே மாதிரி இங்கே அதாவது இந்த தங்களூருக்கு பக்கத்தில் என்னென்ன நகரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர், குன்னங்குளம், சோரனூர், ஒட்டப்பாலம், இதெல்லாம் வந்து தங்களூருக்கு அருகில் உள்ள நகரங்கள். ஸோ அங்கே வந்து நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் போகணும்னா அப்படியே போயிடலாம், ஏன்னா இது கிராமம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ நம்ம எங்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறத இப்போ கேட்டிங்களே, யோசிச்சு வைங்க, கிளம்பிடுவோம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோயம்புத்தூர்ல போவோமா? ஊர்கோளம் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு திருச்சூர் பக்கத்துல உள்ள தங்களூர் கிராமத்துலதான் வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து உள்ளூரில் வந்து மலையாளம் அதிகமாக பேசுகிறாங்க. தென் நிறைய பேர் வந்து இங்கிலீஷும் பேசுகிறாங்க. ஆனால் மலையாளம் தான் வந்து உள்ளூர் மொழியாக இருக்குது. அதை தாண்டி வந்து யாருக்காவது தெரியல, புதுசாக ஊருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து தெரிஞ்சவங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க. சரி, இங்கே வந்து நம்ம தங்களூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளங்குன்னத்துக்காவு இந்த ரயில் நிலையத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு அமலா நகர் ரயில் நிலையம், இது வந்து தங்களூருக்கு மிக பக்கத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே போய்க்கலாம். அதே மாதிரி இங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, தென் நிறைய கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்லாம் இருக்குது. பந்தக்கல் பகவதி கோயில் இருக்குது முண்டத்திக்காவடில், அதுக்கப்புறம் பெருங்கண்டூர் விஷ்ணு கோயில் இருக்குது, வட்டைக்கட்டூர்லபில் விஷ்ணுமாயா கோயில் இருக்குது, இந்த மாதிரி அப்புறம் சிவா டெம்பிள், இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. அதே மாதிரி மசூதிகள் கூட நிறையா இருக்குது இங்கே. ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹாஸ்டல்ஸும் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கிராமத்தை தாண்டி இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக திருச்சூர் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. தென் அதே மாதிரி கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ், அதெல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. நிறைய பூங்காக்கள், பார்க்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. தென் இங்கே வந்து நிறைய அரசு அலுவலகங்கள் கூட இருக்குது. சரி, இது வந்து பொதுவாக வந்து இங்கே என்ன அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா நெல் தான். ஸோ நெல் நிறைய பயிரிடுறாங்க, தினக்கூலியாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களோட வேலை செய்கிற இடம். அதே மாதிரி டெய்லி ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க போகிறாங்க, அவங்கள வந்து பேரண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தினமும் கேரளானாவே ரொம்ப அழகு இல்லையா, கடவுளின் நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேரளா வந்து ரொம்ப அழகான ஊர். அதே மாதிரி தங்களூரும் வந்து ரொம்ப அழகான ஊர் தான். இங்கே வந்து நெற்பயிர்கள்லாம் அப்படியே காட்சியளிக்குது, பச்சை பசேல்னு கம்பளியம் போர்த்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஊரில் தான் நம்ம இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். 10:41:46 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல. இது போவோமா ஊர்களம். இன்னைக்கு திருச்சூருக்கு பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் தங்களூர் அப்படிங்கிற கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து ஆரம்பத்தில் தாங்களூர் அப்படின்னு தான் இருந்தது. தாங்கள்ட ஊர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களோட ஊர் அப்படிங்கிற மீனிங்கில் மலையாளத்தில் இருந்தது. அதை அப்படியே வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு தங்களூர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து திருச்சூர் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு, சாரி கோயில் அப்படின்னா வடக்குநாதன் கோயில். ஸோ ஒரு கேரள கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தோட பல்வேறு அத்தியாயங்களை வந்து வரைபடமாக வைக்கிற புனித ஆலயங்கள், இது வந்து சுவரோவியங்கள்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி கேரளாவோட மிகப்பெரிய கிருஷ்ணர் கோயிலான திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் வந்து, அதுக்கப்புறம் கேரளாவோட மிகப்பெரிய பகவதி கோயில் உள்ள பரமேக்காவு பகவதி கோயில், இதெல்லாம் வந்து திருச்சூரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். எல்லாத்தையும் கோயிலெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. வித்தியாசமான கட்டிடக்கலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு மாதிரி இருக்காது, கேரளாவில் வித்தியாசமான கட்டிடக்கலை உள்ள சுவர் ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தங்களூர் வந்திருந்தோம். தங்களூரில் வந்து திருச்சூர் அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. நம்மளுக்கு பக்கத்துலேயே பீச் கூட இருக்குது, நம்ம போய் பீச்லேயும் வந்து விளையாடிட்டு அப்படியே வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் கொண்ட ஊர் அப்படின்னு சொல்லலாம்.

போமா ஊர்கொழும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருச்சூருக்கு பக்கத்தில் உள்ள தங்களூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கேசேரி நதி வந்து பக்கத்துல ஓடுது. அதே மாதிரி இங்கே சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கஞ்சேரி சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அங்கே போனோம்னா எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு வரலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு

தந்தை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு நம்ம போகலாம், ஓகேவா? ஸோ ஸ்டேடியன் வித் எஃப்எம் ரெயின்போ 103.3 கோயம்புத்தூர். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில். கவிதையும் கானமும் வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் சந்திரா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கு. ஒருவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே உணவின் சுவை கூட்டும் வள்ளல் இயற்கை அன்னையின் இளைய மகள், பூமி தாயின் இன்னொரு சகோதரி. சமுத்திரம், சாகரம், முன்னீர், விரிநீர், உபரி, இப்படி எத்தனை பெயர்கள் உனக்கு. பூமியின் தண்ணீர், காடு, கடல். அரிதாகவே உன்னை சந்தித்தாலும் ஆர்ப்பரிக்கும் உன் அலைகள், ஈர மணலில் இன்முகத்தோடு கால் தடம் பதிக்கும் நேரம், நிலையில்லாமல் நீங்காத நினைவுகளோடு சுற்றிச்சூழலும் மனம் கூட அமைதியாகிறது உன் அருகில் இருக்கும் போது. அங்கே மெல்ல வீசும் தென்றல் காற்று, இசையோடு இணைந்து பயணிப்போம். கடல் அன்னையை கண்டு வருவோம், வாருங்கள்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

இதமான காற்று, மெல்லிய ஓசை, அணிவகுத்து வரும் அலைகள் இசையோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கானமும். அடர்ந்த வனப்பகுதிகளிலும் மலை முகடுகளிலும் அவதரித்த வற்றாத ஜீவநதிகள் தான் செல்லும் இடங்களையெல்லாம் செழிப்புறச் செய்து வளம் சேர்த்து நலம் தந்து கடலில் நிறைவு செய்கிறது தன் பயணத்தை. உன்னை நம்பித்தான் இங்கு எத்தனை எத்தனை உயிர்கள் வாழ்விடம், உணவு, உயிர், தொழில் வளம் என அனைத்தும் தந்து உன்னையே நம்பி இங்கொரு உலகம். அந்த உலகம் சொல்லும் தினமும் நன்றி.

நேர்களே, இது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையிலிருந்து. கீழ்வானில் கதிரவனை காணும் முன்னே பறந்து விரிந்த உன்னில் பயணிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள். அலைகளோடு பேசிக்கொண்டே அற்புத பயணம் ஆனந்தமாய். கடல் அன்னையின் அரவணைப்பில் அல்லல் ஏதும் ஏற்படாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் நாளும் நடை போடுகிறது. அலைகளின் நடுவே நம்பிக்கை என்னும் துடுப்பு கொண்டு தொடர்கிறது இவர்களது வாழ்க்கை பயணம்.

வண்ணங்கள் ஆயிரம் இருந்தாலும் உன் வண்ணம் உலகோரை கவர்ந்த வண்ணம், கவிஞர்களின் காவிய வண்ணம், ஆகாயத்தின் அற்புத வண்ணம், கார்மேகத்தின் வண்ணம், மாயக்கண்ணனின் மனம் மயக்கும் வண்ணம். ஓய்வில்லாமல் கரையை தொட்டு இந்த உலகிற்கு நீங்கள் கூறும் உன்னத செய்தி என்னவோ, சற்றுநில் சமுத்திர பெண்ணே, அடுத்து வரும் அலையிலாவது உன் பதிலை தந்து அனுப்புவாயா?

தொடர்ந்து முயற்சி செய், வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான் என்பதே உன் பதிலானது. ஆம் நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது FM ரெயின்போ 103 MHz கோவையில் கவிதையும் கானமும். மீன்கள், சிப்பிகள், சங்குகள், முத்துக்கள், இப்படி விலைமதிக்க முடியாத அற்புதங்கள் உன்னில் உறங்கிக் கொண்டிருக்க இரவு பாடகனின் இசையாய் நீ இசைப்பது இந்த உயிர்களுக்கான தாலாட்டா, அல்லது உன்னில் பயணிக்கும் கப்பல்களுக்கும் கட்டுமரங்களுக்குமான காவிய கீதமா? எதுவாயினும் எங்களுக்கு அது தேனமுது, தெவிட்டாத தெள்ளமுது.

புயல், வெயில், இரவு, பகலென்று பாராமல் உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஓய்வில்லாமல் உழைக்கும் ஒரு கூட்டம், உலகோரின் பசிப்பிணியை போக்கும் கூட்டம் அது. வலை வீசும் மீனவர்களுக்கு வஞ்சனை இல்லாமல் தன் வளத்தை அமுத சுரபியாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள் கடல் அன்னை. கரை காணாத இவர்களின் வாழ்க்கையை கரையேற்றும் எண்ணத்தோடு.

0: விண்ணிலிருந்து மண்ணில் விழும் மழைத்துளி கடலில் கலந்து பின் மீண்டும் கார்மேகமாய் விண்ணுக்கே செல்லும் விந்தை அலைகளின் ஆர்ப்பரிப்போடு தென்றல் தாளாட்ட ஈர மணலில் காலடிகள் பதித்து நாம் இதுவரை கேட்டு ரசித்தது கவிதையும் கானமும். உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையிலிருந்து. அடுத்த முறை கடல் அன்னையை காணச் சென்றால் இதயம் திறந்து பேசுங்கள், இன்முகத்தோடு மனநிறைவோடு நன்றி கூறுங்கள். கடல் தாயே, உன்னை வணங்குகிறோம். இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறி விடைபெறுவது சந்திரா. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் August 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இனிய உற்சாகமான முற்பகல் வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேர். இன்றைய நேர் நிகழ்ச்சியில் தினமுமே ஒரு நேயர் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கான நேயர் யாரு அப்படின்னா, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்திலிருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க அம்பிகா, உங்களுக்கு வந்து எஃப்எம் வந்து எவ்வளவு பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பொழுதுபோக்கே எஃப்எம் கேக்குறது தான். நான் ஒரு 15-20 வருஷமா எஃப்எம் கேக்குறேங்க. அதுலயும் நம்ம ஆகாஷ்வாணி ரெயின்போ பண்பலைனா ரொம்ப பிடிக்கும். இதுல வர நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையா இருக்குங்க, பயனுள்ளதா இருக்கு. குறிப்பா வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி, வசந்த இல்லம் ஹலோ தொழிலுங்கிற நிகழ்ச்சி, அப்புறம் கெட் செட் கோ நிகழ்ச்சி, பொழுதுபோக்கான நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இளையராஜாவின் இசை கானங்கள், இதம் ரிதம் பாடல் மனதுக்கு இதமா இருக்கு. எல்லா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க.
0: ஓகே, இன்னைக்கு இன்றைய நேர் நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
1: எனது விருப்ப பாடல்கள் ஏராளம். அதில் ஒரு சில பாடல்களை நமது ஆகாசவாணி பண்பலையில் கேட்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல் பாடல் வந்துங்க என்னாசை மச்சான் படத்திலிருந்து ஆடியிலே செய்தி சொல்லி பாடல். எங்களுக்கு நிஜமாவே ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில கல்யாணாச்சு அந்த நினைவாக. இரண்டாவது பாடல் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து உன் பேரே தெரியாது பாடல். மூன்றாவது பாடல் எங்க ஒரு காவல்காரன் படத்திலிருந்து அரும்பாகி மொட்டாகி போவாகி பாடல். நான்காவது பாடல் ஆனந்த ராகம் படத்திலிருந்து மேகம் கருக்குது மழை வர பார்க்குது. எங்க ஊர்ல மேகம் மட்டும்தான் கருக்குது, மழையே வர்றதில்ல, அதுக்காக சிச்சுவேஷன் சாங். ஐந்தாவது பாடல் ராசுக்குட்டி படத்திலிருந்து நான் பிடிச்ச கிளியே வாசமலர் கொடியே பாடல். ரொம்ப பிடிக்குங்க. மீண்டும் ஒரு முறை எனக்கு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நிலையத்தில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, உங்களோட விருப்ப பாடல்கள் மலம்பெருக்கு காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
5: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
4: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல.
5: இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
6: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: 11:16 நாம் இணைஞ்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கெடுத்துக்கிட்ட அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டிருக்காங்க.

0: இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மேகங்கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க அம்பிகா காவலிப்பாளையத்திலிருந்து. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னு உங்களோட பேரும் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்களை நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பங்கெடுத்துக்கிறதுக்கான டேட் சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க.

0: இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க அம்பிகா காவலிப்பாளையத்திலிருந்து. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க விருப்பப்படுறீங்கன்னு உங்களோட பேரும் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுக்கு பிடிச்ச 5 பாடல்களை நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி பங்கெடுத்துக்கிறதுக்கான டேட் சொல்லுவோம். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க. நேரம் 11:30.
1: இலக்கிய சோலை.

0: இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக வழிகளும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள்.
1: மக்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் வணிக பயணம் தனித்த இடம் பெறுகிறது. மக்களின் வாழ்வியலில் சமூக, பொருளாதார, அரசியல் மாற்றங்களை உண்டாக்கும் காரணிகளில் முதன்மையானதாக வணிக பயணம் அமைந்துள்ளது. சங்க இலக்கியங்களில் வணிகம் சார்ந்த பல்வேறு பயணக்குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக ஆற்றுப்படை நூல்களில் இடம்பெற்றுள்ள பயணப்பதிவுகளும் பயண வழிகளும் தனித்த சிறப்புடையன. சங்ககாலத்தில் பல்வேறு இனக்குழுவினை சார்ந்த மக்கள் நாடெங்கும் பயணம் செல்பவர்களாக இருந்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் உப்பு வணிகம் செய்த உமணர்கள் ஆவர். இவர்கள் ஊர் ஊராக சென்று உப்பை பண்டமாற்று முறையில் விற்பனை செய்துள்ளனர். உமணர்குடிகளின் பயண நிகழ்வுகளில் இடம்பெற்றுள்ள வணிகம் வணிக வழிகளை பற்றி இன்று காணலாம். பெருவழிகள், வணிக வழிகள். பெருவழிகள் என்பவை பழந்தமிழகத்தில் போக்குவரத்து தேவையை நிறைவு செய்யும் வகையில் அமைந்த சாலை அமைப்பு முறைகள் ஆகும். இவற்றை சங்ககால தமிழகத்தில் வணிகர்களும் மக்களும் பெருமளவில் பயன்படுத்தி வந்தனர். இவை பெரும்பாலும் ஆறுகளை ஒட்டியவாறு அமைந்திருந்தன. வணிக பெருவழிகள் வணிகர்கள் கூட்டம் கூட்டமாக தங்கள் பொருள்களை கொண்டு செல்ல மட்டுமின்றி சங்ககால நகரங்களை இணைக்கவும் உதவின. சங்ககாலத்தில் தமிழகத்திலிருந்து வணிகம் செய்வதற்காக வடநாடு செல்பவர்கள் வெய்யூர் இன்றைய வேலூர் வழியாக அல்லது தகடூர் இன்றைய தர்மபுரி வழியாக வடநாடு சென்றனர். ஆந்திரா, கலிங்க நாடு வழியாக வடநாடு செல்லும் பாதையும் இருந்துள்ளது. மாமூலனார் என்ற சங்க புலவர் தனது அகநானூற்று பாடல்களில் பாடல் எண் 295, 295, 311, 359 ஆகிய பாடல்களில் இதை பற்றிய குறிப்புகளை தந்துள்ளார். வடநாடு செல்வதற்கான வழிகளை பற்றி குறிப்பிடும்போது வேங்கடமலையை இன்றைய திருப்பதியை கடந்து செல்லும் பாதை குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இவ்வழியில் செல்பவர்கள் கலிங்க நாட்டிற்கு வணிகம் செய்ய சென்றவர்களாக கூட இருந்திருக்கக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். ஒரு நாட்டின் வளர்ச்சி நிலையில் ஒன்றாக அந்த நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் இடம்பெறுகிறது. வணிகப் பொருள், வணிகப் பாதை, பண்டங்களை சுமந்து செல்ல பயன்படுத்திய வாகனங்கள், கால்நடைகள், நாணய முறை, அளவை முறை, வாணிபம் செய்வோர் என விரிவான பல செய்திகளை உள்ளடக்கியது இந்த வணிகத் திரள் ஆகும். வணிகப் பாதைகள், பதிவுகள். நாடோடி வாழ்க்கை முதல் நிலைத்த விவசாய வாழ்க்கைக்கு வந்தது வரையிலான மனிதனின் வாழ்க்கை பயணத்தை அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளது. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் பயணங்கள் தவிர்க்க இயலாத இடம்பெற்றுள்ளன. செவ்வியல் இலக்கியங்களிலும் பயணம் என்பது தனித்த கூறாக இடம்பெற்றுள்ளது. உமணர்களின் பயணப்பாதைகள், பயண வாகனங்கள் ஆகிய இரண்டும் சங்க இலக்கியங்களில் எந்த இடத்தை பெற்றுள்ளன என்பது பற்றி இனி காணலாம். பயணங்கள் வெற்றி பெறவும் தோல்வியுறவும் பயணப்பா

பாதைகள் காரணமாக அமைகின்றன. வரலாற்று காலத்திலிருந்து பயண வழிகளை கண்டடைவதன் மூலமே நாகரீகம் பரவத் தொடங்கியது. புதிய வழித்தடங்களை கண்டடைவதும் வாழிடங்களை கண்டடைவதும் நாடோடி வாழ்க்கை மேற்கொண்ட மக்களுக்கு மிகப்பெரும் சாதனைகளாக அமைந்திருந்தன. வீடு வாசலின்றி இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருந்த கூட்டத்தார்கள் தங்கள் கால்நடைகளுக்காக மேய்ச்சல் தரையை தேடிச் சென்றபோதும், இவர்களுக்கு முன்னரே வேட்டையை தேடிச் சென்ற வேடுவர்கள் காரணமாகவும் முதலில் சிறிய அளவில் பாதைகள் தோன்றி அவைகளே பிற்காலத்தில் ராஜபாட்டைகளாக மாறின. இவ்வாறு பல ஆண்டுகள் வழிகளை தேடி சென்றதன் காரணமாக பல பல சாலைகள் தோன்றி இறுதியில் வலை விரித்தாற்போல நம் நாட்டில் சாலைகள் பரவியுள்ளன என்ற மோதிச்சந்திரரின் கருத்து இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் பெருவழி என்ற பயணப்பாதைகள் இன்றைய நவீன உலகின் தேசிய நெடுஞ்சாலைகள் நேஷனல் ஹைவேஸுடன் ஒப்புநோக்கத்தக்கவை. இந்த சாலைகளில் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டவர்கள் உமணர்கள். உப்பு வணிகத்திற்காக இவர்கள் பயணம் மேற்கொண்டாலும் நெய்தல் நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் இணைக்கும் காலத்தின் தூதுவர்களாக விளங்கினர் என்பதை நம்மால் மறுக்க இயலாது. சங்க இலக்கியத்தில் இவர்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வாணிக பொருள்களை கொண்டு செல்வதற்கு எருதுகள் பயன்பட்டன. மாட்டு வண்டிகளில் வாணிக பண்டங்களை ஏற்றிக்கொண்டு வணிகர்கள் சென்று வந்தார்கள். வணிகர்கள் பலர் ஒன்றாகச் சேர்ந்து பொருள்களை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு போவது ஒரு வழக்கமான நடைமுறை ஆகும். இதற்கு வணிகச் சாத்து என்று பெயர். அவர்கள் தங்களோடு வில் வீரர்களையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். காட்டு வழிகளில் வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து பொருள்களை கொள்ளையடிப்பதும் உண்டு. கொள்ளைக்காரர்களை அடித்து ஓட்டுவதற்காக வணிகச் சாத்தினர் வீரர்களை தம்முடைய சாத்துடன் இணைத்து அழைத்துச் சென்றார்கள் என்பதை சங்க இலக்கிய பதிவுகளின் மூலமாக நாம் அறிகிறோம். வணிகர்கள் வணிகப் பொருள்களை ஊரூராக கொண்டு செல்வதற்கு கழுதைகளையும் பயன்படுத்தினார்கள். பாறைகளும் குன்றுகளும் உள்ள நாடுகளுக்குச் செல்ல கழுதைகள் முக்கியமாக பயன்பட்டன. கழுதைகளின் முதுகுகளின் மேல் சரக்கு பொதிகளை ஏற்றிக்கொண்டு வணிகச் சாத்து அவர்களோடு சேர்ந்து போயிற்று. எல்லைப்புறங்களில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் பறித்து கொள்வதும் உண்டு. அவர்களை அடித்து ஓட்டுவதற்கு வணிகச் சாத்தில் இடம்பெற்றிருந்த வில் வீரர்களையே அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தனர். வணிக பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் இந்த வணிகச் சாத்தினர் நாள் நிமித்தம் பார்த்து நல்ல வேளையில் புறப்பட்டனர். வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இவ்வீரர்களையும் கொன்று சில சமயங்களில் பொருட்களை கொள்ளையடிப்பதும் உண்டு. பலாப்பழ அளவிலே சிறு சிறு பொதிகளாக கட்டப்பட்ட மிளகு மூட்டைகளை கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வணிகச் சாத்தார் ஊர் பயணம் சென்றனர். இந்த பயணமானது ஒரு முழு நேர வணிக பயணம் ஆகும். இடைவெளியில் சுங்கச்சாவடிகளில் சுங்கம் செலுத்தினார்கள். சுங்கச்சாவடிகளில் வில் வீரர்கள் காவலிருந்தனர். பண்டமாற்று என்பது ஒரு பொருளை கொடுத்து அதற்கு ஈடாக மற்றொரு பொருளை பெற்றுக்கொள்வதாகும். பணத்தை பயன்படுத்தாமல் பொருட்களின் பரிமாற்றம் மூலம் நேரடியாக நிகழும் வணிக முறையே பண்டமாற்று என்று அழைக்கப்படுகிறது. சங்ககாலம் முதல் உழைப்பிற்கான ஊதியம் பண்டமாற்று வடிவில் தானியங்களாக உணவுப் பொருட்களாக வழங்கப்பட்டது. சங்ககால மக்கள் அன்றாட தேவைக்கு உரிய உணவுப் பொருள்களான அரிசி, பருப்பு, உப்பு, பால், தயிர், மீன், இறைச்சி முதலான பொருள்களை பணம் கொடுத்து வாங்காமல் பண்டமாற்று செய்து கொண்டார்கள் என்பதையும், அதிக விலையுள்ள பொருட்களை மட்டும் பணம் பெற்று வாங்கினார்கள் என்பதையும் இலக்கிய சான்றுகளின் வழியாக அறிகிறோம். சான்றாக, இடையன் பாலை கொடுத்து அதற்கு ஈடாக தானியத்தை மாற்றிக்கொண்ட நிகழ்வை குறுந்தொகையின் 221 பாடல் விளக்குகிறது. வேடர்கள் ஒன்றாகச் சேர்ந்து காட்டில் வேட்டையாடி கொன்ற யானையின் தந்தங்களை மதுபானக் கடையில் கொண்டு போய் கொடுத்து மது அருந்திய நிகழ்வை அகநானூற்று பாடல் பாடல் எண் 61 விளக்குகிறது. கடலில் கிடைக்கும் உணவுப் பொருள்களான மீன்,

பண்டமாற்று முறையில் உப்பை போல நெல்லுக்கு இணையான மதிப்பை கொண்டிருக்காமல் கூடுதல் மதிப்பை பெற்றிருந்தது. இதனை ஐங்குறுநூற்று பாடல் விளக்குகிறது. இவ்வாறு வெவ்வேறு நிலம் சார்ந்த மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை பிற பகுதியில் கிடைக்கும் பொருள்களோடு பண்டமாற்று செய்யும் முறை சங்ககாலத்தில் பொது வழக்கமாக இருந்தது என்பதை அறிகிறோம். கொற்கை, தொண்டி, பூம்புகார், சோப்பட்டினம் அல்லது எயிர்பட்டினம் முதலான தமிழ்நாட்டு துறைமுக பட்டினங்களிலிருந்து நாவாய்களில் புறப்பட்டு சென்ற தமிழ் வணிகர்கள் கிழக்கு கடல் ஓரமாகவே தங்களுடைய கப்பல்களை செலுத்தி நெல்லூர், கலிங்கப்பட்டினம், தம்ரலிப்தி என்ற இந்த துறைமுகம் வங்காள தேசத்தில் உள்ள துறைமுக பட்டினம் ஆகும். இந்த இடங்களுக்கு சென்ற தமிழக வணிகர்கள் அங்கு பெருமளவிலே தங்கள் வணிகத்தை நடத்தி வந்தனர். ஆறு கடலில் கலக்கிற புகார் நகரத்தின் ஊடே தங்களுடைய கப்பலில் புறப்பட்ட வணிகர்கள் கங்கை ஆற்றில் நுழைந்து கங்கை கரையில் இருந்த பாடலிபுத்திரம், காசி, இன்றைய வாரணாசி முதலான ஊர்களில் வாணிகம் செய்து திரும்பினார்கள். இதனை நற்றிணை பாடல் 189 விளக்குகிறது. கங்கை கரையில் பாடலிபுரத்தில் தமிழர்கள் வாணிகம் செய்தபோது கிமு 4ஆம் நூற்றாண்டில் மகத நாட்டு அரசை ஆண்ட நந்த அரசர்கள் தங்களுடைய தலைநகரமான பாடலிபுத்திரத்திலே கங்கையாற்றின் கீழ் பெரும் செல்வத்தை புதைத்து வைத்திருந்தனர் என்பதை பற்றி பதிவு செய்துள்ளனர். தமிழக வணிகரின் மூலமாக நந்த அரசரின் செல்வ புதையலை தமிழ்நாட்டார் அக்காலத்தில் பரவலாக அறிந்திருந்தனர். மாமூலனார் எனும் சங்கப் புலவர் தன்னுடைய அகநானூற்று பாடல் 265வது பாடலில் இதனை குறிப்பிடுகிறார். ஆனால் வடநாட்டின் பழைய வரலாற்று நூல்களில் இந்த செய்தி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சங்ககாலத்தில் பல்வேறு குடிகள் அல்லது இனக்குழு சமூகங்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் குறவர், பாணர், கடம்பர், ஆயர், உழவர், எயினர், பரதவர் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டனர். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியினை சார்ந்தோ அல்லது அந்த நிலப்பகுதியில் குடியேறியோ வாழ்ந்த பூர்வ குடிமக்கள் ஆவர். இவை அனைத்திற்கும் மாற்றாக முழுமையான நாடோடி வாழ்க்கை முறையில் இருந்த உமணர்கள் என்னும் குடிகளும் இருந்தனர். இவர்கள் கடற்கரை ஓர நிலங்களில் விளைந்த உப்பை வாங்கிச் சென்று மாட்டு வண்டியில் ஊர் ஊராக விற்பனை செய்தவர்கள் என்பதை இலக்கியச் சான்றுகளின் வழியே அறியலாம். நெல்லை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உப்பை விற்பனை செய்யக்கூடியவர்களாக உமணர் குடிமக்கள் இருந்துள்ளனர். இதனால் உமணர் குடிகள் இருந்த ஊர்கள் அனைத்தும் மிகுந்த ஆரவாரம் மிக்கதாக இருந்துள்ளது. சங்க இலக்கியத்தில் பல்வேறு பாடல்களில் உமணர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சங்ககால மக்கள் உப்பு உற்பத்தி செய்யும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். நெய்தல் நிலப்பகுதியில் பாத்திகள் அமைத்து உப்பை விளைவித்துள்ளதை சங்க இலக்கியங்களின் மூலமாக நாம் அறிகிறோம். உப்பு உற்பத்தியாகும் இடத்தை குறுந்தொகை உப்பு விளை களனி என்று குறிப்பிடுகிறது. இதனை குறுந்தொகையின் 269வது பாடல் மூலமாக நாம் நன்கு அறியலாம். உமணர்கள் உமணச்சாத்து என்று குறிப்பிடப்படுவதால் இவர்கள் தனி நபராக அல்லாமல் வணிக குழுவாக இயங்கினர் என்பதை அறிய முடிகிறது. உழவு தொழில் செய்து நிலத்தை விளைவிப்பது போல நெய்தல் நில மக்களான பரதவர்கள் கடல் என்ற நிலத்திலே உப்பை விளைவித்தனர் என்ற செய்தியை நற்றிணை 254வது பாடல் விளக்குகிறது. பரதவர்கள் மழை நீரை எதிர்பாராது கடல் நீரை கொண்டு உப்பை விளைவிப்பார்கள் என்கிறார் சங்கப்புலவர். உப்பையும் மீனையும் ஊர் ஊராகச் சென்று விற்பனை செய்த நிகழ்வை அகநானூற்றின் 140வது பாடல் விளக்குகிறது. உப்பு விற்கச் செல்லும் உமணர் வண்டியில் பல எருதுகளை பூட்டி ஓட்டிச் செல்லும் வழக்கம் உடையவர் ஆவர். உப்பு வண்டிகள் பல ஒன்றோடு ஒன்றாக

சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். இதற்கு ஒழுகை என்று பெயர். இவ்வாறு வெவ்வேறு இடங்களுக்கு உமணர்கள் உப்பு விற்பனைக்கு செல்வர் என்பதனை அகநானூற்றின் 30வது பாடல் விளக்குகிறது. மற்றொரு அகநானூற்று பாடல் காட்சியில் உப்பு வணிகர்கள் பல புரிகளை உடைய நீண்ட கயிற்றினால் எருதுகளின் கழுத்தில் கட்டி அதனை கொண்டு வண்டியை பூட்டுவார்கள். உயரமான இடங்களை நோக்கி வண்டியை ஓட்டும்போது உமணர்கள் எருதுகளை அதட்டி விரட்டி ஓட்டுவார்கள். அப்போது ஓசை எழுப்பி அதன் மூலம் வண்டியை விரைவாக செலுத்துவார்கள் என்னும் குறிப்பு காணப்படுகிறது. இதனை அகநானூற்றின் 173வது பாடல் விவரிக்கிறது. இன்றும் மாட்டு வண்டிகளை ஓட்டுவோர் இதுபோன்ற சத்தத்தை எழுப்பி வண்டி ஓட்டுவதை காணலாம். இதற்கு இணையான மற்றொரு பாடல் காட்சியை நாம் நற்றிணையில் காண்கிறோம். இந்த பாடலில் உமணர்கள் உப்பின் விலையை கூறி விற்பனை செய்கிறார்கள். நற்றிணையின் 4வது பாடல்தான் இந்த செய்தியை மிக அழகாக விவரிக்கிறது. உப்பு வணிகர்கள் வெண்மையான கல்லுப்பின் விலையை கூறி ஒலி எழுப்பியபடி செல்லுவார்கள். அவ்வாறு செல்லும்போது வண்டியின் சக்கரத்தில் கட்டியிருக்கும் மணியின் சத்தம் கேட்டு அருகில் உள்ள நீர்நிலைகளில் வசிக்கும் கருங்கால் வெண்குருகுகள் அச்சப்படும் என்ற செய்தியும் இந்த பாடலில் சுவையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உமணர்கள் உப்பை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு புழுதிபடிந்த வழியில் வரிசையாகவும் கூட்டமாகவும் சென்றுள்ளனர் என்பதை அகநானூற்றின் 390வது பாடல் மிக சுவையாக விவரிக்கிறது. தொண்டை நாட்டு தலைநகரான காஞ்சிக்கு செல்லும் பெருவழி காடுகளை கடந்து செல்லக்கூடிய வழி. அது மிக கொடுமையான வழி அல்ல. மாறாக அந்த வழியில் உப்பு வணிகர் முதலான பல்வேறு வணிகச் சாத்துக்கள் சென்று வந்த வழக்கமான வழியே. இரவு பகல் எப்பொழுதும் வரிசை வரிசையாக செல்லும் வண்டிகளை நாம் அங்கு காணலாம். அவ்வண்டிகளில் ஏற்றிச் செல்லும் வணிகப் பொருள்களுக்கு உரிய சுங்கவரிகளை கட்ட சுங்கச்சாவடிகள் ஆங்காங்கே அமைந்திருந்தன. அந்த சுங்கச்சாவடிகள் அரசாங்கத்தின் காவல் அமைப்பையும் தன்னகத்தே கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். அப்பெருவழி எப்போதும் ஆரவாரம் மிகுந்ததாகவே இருக்கும். உப்பை சுமந்து கொண்டு செல்லும் வண்டிகள் நெடுவழியாக ஓடி ஓடி தேய்ந்து போவதால் சில சமயம் அவற்றினுடைய அச்சு முறிந்து போவதும் உண்டு. அவ்வாறு முறிந்து போகும் இடங்களில் வண்டியில் உள்ள மூட்டைகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு முறிந்த அச்சுக்கு பதிலாக இதுபோல் நேர்ந்த வழி உதவுவதற்கென்றே உடன் கொண்டு செல்லும் சேம அச்சு எனப்படக்கூடிய புது அச்சை மாட்டி மீண்டும் மூட்டைகளை ஏற்றிக்கொள்ளக்கூடிய செய்தியையும் சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இந்த பணிகளையெல்லாம் வண்டிக்கு உரிய உப்பு வணிகன் ஒருவனே தனித்து செய்ய இயலாது. எனவே வண்டிகளை இடையூறு இன்றி காத்து ஓட்டி செல்வதற்காக சிலர் உப்பு வணிகனுக்கு தேவைப்பட்டனர். அதனால் அந்த பணிக்கு ஏற்ற உடல் கட்டு உடைய சிலரை தேர்வு செய்து தான் செல்லும் இடந்தோறும் இந்த வணிகர்களும் வணிகச் சாத்தும் உடன் அழைத்துச் சென்றனர். உமணரும் வீழையும். உமணர்கள் வெவ்வேறு நிறத்தில் உள்ள வண்ண வண்ண பூக்களை இடையில் வைத்து மாலையாக கன்னியாக கட்டி அணிந்து கொண்டு உப்பு விற்கச் செல்வர். அவர்கள் காலில் தோளால் தைக்கப்பட்ட செருப்பினை அணிந்திருப்பர். கையிலே தடி வைத்திருப்பார்கள். அந்த தடியால் உப்பு வண்டியின் சக்கரத்தை தூக்கிவிடுவர். இந்த தடியானது வண்டியிழுக்கும் எருதுக்கு உதவியாக இருக்கும். எருதின் கழுத்தில் மணி ஒலிக்கும். எருதினை விரைந்து செலுத்த வாயில் ஊதல் ஒளி, ஆங்கிலத்தில் விசில் என்று சொல்லுகிறோம், தமிழில் வீழை, அந்த ஊதல் ஒலியை எழுப்புவார்கள் என்பதை அகநானூற்றின் 191வது பாடல் நமக்கு விளக்குகிறது. உமணர்கள் எருது வண்டிகள் இல்லாத சூழ்நிலையில் கழுதைகளின் முதுகில் வைத்து உப்பை விற்பனை செய்தனர் என்பதை அகநானூற்றின் 207வது பாடல் விளக்குகிறது. வெண்ணிற உப்பினை உமணர்கள் மூட்டைகளாக கட்டி
வெண்மை நிற

0: கழுத்தினை கொண்ட கழுதைகளின் முதுகிலே வைத்து விடுவார்கள். மேற்கு திசையில் உள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று அதிக விலை கூறி விற்பார்களாம் என்று அகநானூற்று பாடல் ஒன்று பதிவு செய்துள்ளது. சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக வந்த காப்பிய காலத்தில் மணிமேகலையில் பல்வேறு வணிகம் சார்ந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டு வணிகர்கள் மணிமேகலா தெய்வத்தையும் கடல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டார்கள். இதை சிலப்பதிகாரம் மணிமேகலை எனும் காப்பியங்களில் இருந்து அறிகிறோம். கடலில் கடல் வணிகம் செய்த வணிகர்களை நாவிகர் என்ற பெயர் கொண்டு நாம் அழைக்கிறோம். கடல் வணிகம் செய்தவர்களில் மா நாவிகர் என்று சிலர் உண்டு. மா என்றால் பெரிய. மா நாவிகர் எனும் பெயர் மருவிதான் மா நாய்கர் என்று வழங்கப்பட்டது. இந்த மா நாய்கர் என்பவர் பெரு வணிகர்களாக இருந்திருக்கக்கூடும் என்பதை நாம் அறிகிறோம். சிலப்பதிகார காப்பியத்தின் தலைவியாகிய கண்ணகி காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த ஒரு மா நாய்க்கனுடைய மகள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த மா நாய்க்கனையும் அவள் மகளான கண்ணகியையும் சிலப்பதிகாரம் விதந்து ஓதுகிறது. நாவிகர் என்ற கடலும் கடல் சார்ந்த வணிகர்களின் சொற்களில் இருந்துதான் மா நாய்க்கன் என்ற சொல் வந்திருக்கலாம் என்று நம்மால் அறிய முடிகிறது. சிலப்பதிகார காப்பியத்தில் கோவலன் தான் தொழில் செய்து ஈட்டிய பணத்தை மாதவியிடம் இழந்த பின்னர் சுயமாக வணிகம் செய்து பொருள் ஈட்டவே கண்ணகியோடு மதுரை போகிறான். இவன் மதுரை செல்லும்போது கண்ணகியின் தந்தையும் கோவலனின் தந்தையும் பெரும் செல்வந்தர்களாகவே இருந்துள்ளனர். எனினும் அவர்களிடம் பொருள் கேட்டு பெறுவது இழுக்கு என்பதால் அவன் சுயமாக பொருளீட்ட மதுரைக்கு செல்கிறான். அன்றைய தமிழ் சமுதாய மரபுப்படி சுயமாக பொருளீட்டி வாழ்வதுதான் ஒரு ஆண்மகனின் கடமை. தனது குடும்பச் செலவுகளுக்கு தந்தையிடம் பணம் வாங்குவது இழுக்கு என்றே அன்றைய தமிழ் சமுதாயம் கருதியது என்பது அன்றைய வணிகமும் வணிக நிலையும் வணிகர்களின் நிலையையும் பற்றி விளக்குவதாக அமைந்துள்ளது. சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக அமைந்த காப்பிய காலத்திலும் இது போன்ற பல்வேறு நுணுக்கமான வணிகமும் வணிகர்களை பற்றிய செய்திகளும் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சங்க இலக்கியங்களில் பல்வேறு வணிகம் சார்ந்த பயணங்களும் அவை சார்ந்த பயண குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்குபவர்கள் உப்பு வணிகம் செய்த உமணர்கள் ஆவர். இவர்கள் ஊர் ஊராகச் சென்று உப்பை பண்டமாற்று முறையில் விற்பனை செய்துள்ளனர். அவ்வாறு செல்லும்போது ஏற்பட்ட பயண அனுபவமும் பயண வழி பற்றிய பதிவுகளும் அது சார்ந்த இன்னல்களும் மேலும் மேலும் ஆராயத்தக்கன. சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள உமணர்கள், உமணர்களின் வணிகம், வணிக வழிகள் சார்ந்த இந்த செய்திகள் அனைத்தும் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு கருவூலம் என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக வழிகளும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் பாரதி பிரகாஷ் அவர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.

நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும்

0: வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் சிங்கப்பெண்ணே தொழில் முனைவோர் சந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 சித்திர செவ்வானத்தில் ரெயின்போ ஸ்டார் கிளப் தொழில் முனைவோர் ரீட்டா அவர்களுடன் நேரலை.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில சிங்கப்பெண்ணே, நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் தொழில் முனைவோர் மற்றும் உணவியல் வல்லுநர் சந்தியா அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? சந்தியா, நீங்க ஒரு உணவியல் நிபுணர், ஆனாலும் பிசினஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில சத்தான உணவுப் பொருள் தயாரிப்பாளரா ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க எங்களுக்காக உங்களுடைய ப்ராடக்ட்ல சிலதை கொண்டு வந்திருக்கீங்க,
3: சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது.
2: இதுல என்னெல்லாம் லட்டு இருக்கு? இந்த கருப்பா இருக்கிறது வந்து எள்ளு
3: லட்டு,
2: சரி. இந்த ஒரு பிரவுன் கலர்ல இருக்கிறது
3: இது வந்து நடக்கல லட்டுங்க,
2: சரி. எல்லோவா இருக்கிறது
3: இது வந்து பொட்டுக்கல்ல லட்டு.
2: ஓகே, இந்த ரவை மாதிரி, ரவை போட்ட மாதிரி
3: இருக்கிறது வந்து தினை லட்டு.
2: ஓஹோ, திணையில. எப்படி திணைய வந்து வறுத்து?
3: திணைய வந்து வறுத்து மாவாக்கி அப்புறம் நாட்டு சக்கரை கலந்து நெய் ஊத்தி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம்.
2: இந்த ஒரு லைட்டா ஒரு கரும் பச்சையில இருக்காது,
3: அது வந்து கருப்பு உளுந்து லட்டு. போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது.
2: இந்த நடுவுல இருக்க இந்த இது
3: நிலக்கிழமை லட்டு.
2: ஓ, பச்சைப்பேர். அதை விட கொஞ்சம்
3: கிரீனா இருக்கும் உங்களுக்கு.
2: இந்த இன்னொரு கிரீம் கலர்ல இருக்க
3: அது வந்து பாசிப்பருப்பு லட்டு.
2: ரொம்ப நல்லா இருக்கு.
3: தேங்க்யூ. டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க.
2: டேஸ்ட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது லட்டு தான்.
3: ஆமாங்க. அப்புறம் நிறைய பேர் லாக்டேட்டிங் உமன் வந்து போன் பண்ணி கேக்குறாங்க, எங்க உளுந்து லட்டு வந்து சொல்றீங்க, எனக்கு கண்டிப்பா வீட்டுல வந்து செஞ்சு தர யாரும் இல்ல, சோ அதனால உளுந்து ரிலேட்டடா நீங்க ரெண்டு மூணு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா உளுத்தங்கஞ்சும் உளுந்து லட்டும் நான் அமுச்சு விடுவேன், நீங்க ட்ரையல் பாருங்க.
2: பாலூட்டும்
3: தாய்மார்களுக்கு நான் கொடுக்கும் போது சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு 4 நிமிஷம் ஆடியோ எனக்கு டேபிள்ல வச்சு அப்படியே ரசிச்சு நாங்க எல்லாருமே கேட்போம், ஓகே நம்ம வந்து சக்சஸ், எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சோ உளுந்து வந்து இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எங்களுக்கு இப்பதாங்க மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் வந்து கேட்கும் போது சந்தோஷமா இருக்கும். அப்பதான் நான் சொல்லுவேன், ஆமாங்க நல்லா இருக்கும், நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க, முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
2: ஆனா இதுதான் நான் நிறைய லேடிஸ் விரும்புவாங்க, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா
3: இருக்கும்.
2: ஏன்னா இது நீங்க சொல்லும் போதே வந்து தெரியுது அதை எவ்வளவு ஹைஜீனிக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு. அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல பண்ண முடியாது, ஆனா வீட்டுல நம்ம கம்மி குவான்டிட்டி தான் பண்ணலாம், அதனால நம்ம ஒரு 2-3 நாள்லயே தீக்கிற மாதிரி இருக்கு. எப்படி நீங்க ஹைஜீனா பண்றீங்கன்னு சொல்லும் போது எனக்கு என்னுடைய சிறு வயது ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா அவங்க

0: அவங்க அம்மா எல்லாருமே இந்த வடுமாங்காய் ஊறுகா போடுவாங்க.
1: சின்ன வயசு திருவிழா மாதிரி இருக்கும், எல்லா லேடிஸ்லாம் ஒன்னா உட்காந்து
0: அதுக்கு வந்து அவ்வளவு கிளீனா வச்சுக்கணும். அந்த இது அந்த பெரிய பீங்காஞ்சாடியெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து அந்த மாங்காயை வந்து வாங்கின அன்னைக்கே
1: போட்டுக்கொள்ளன்னு போயிடும். அது
0: விளக்கெண்ணையும் மஞ்சளும் வச்சு தொடச்சு உப்புல ஊற வச்சுட்டு அத பத்து நாள் கழிச்சு அந்த நல்லா ஊறினோடனே மிளகாய் அரைச்சு விடுவாங்க. அந்த மிளகாயவே அந்த ஊர்ன தண்ணி இருக்கு இல்லையா, அதை விட்டுதான்
1: அரைக்கணும். ஆமா, வெளி தண்ணி படவே கூடாது.
0: ஆமா, அதே மாதிரி அதுல எல்லாம் ஊறுகாய் எல்லாம் போட்டு முடிச்ச உடனே அந்த துணியை வச்சு கட்டி வச்சிருவாங்களா, டெய்லி காலையில அதை வந்து பரட்டி விடணும், கிளறி விடணும். அதுக்கு வந்து நாங்க பக்கத்துல நாங்க சின்னவங்க எல்லாம் நின்னு விசிறிட்டு இருக்கோம், ஏன்னா ஒரு கொசு கூட
1: போயிடக்கூடாது. ஆமாங்க,
0: என்ன நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு அந்த
1: ஞாபகம்.
0: சோ அந்த காலத்திலயே அவ்வளவு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்ல, பிரிசர்விங் டெக்னிக்ஸ்
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இது மாதிரிதான் ஒன்னொன்னு
1: பதப்படுத்துறாங்க,
0: பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த தொக்குகள் அதெல்லாமே பார்த்தா எண்ணெய் மேல
1: இருக்கணும். ஆமா, நிறைய பேர் இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்களே கொலஸ்ட்ரால் எல்லாம் நிறைய வந்திருக்கோம், நீங்க இவ்வளவு என்ன குடுக்கறீங்க, எப்படி டைட்டிஷியன்னே கேட்பாங்க. சார், இது வந்து கரெக்ட் தான் நீங்க சொல்றது, இந்த எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் மேல வச்சுக்கோங்க, தொக்கு காலியார வரைக்கும் அதை அப்படியே வச்சுட்டு வாங்க. அது பிரிசர்வேட்டிவ், அது எண்ணெய் வந்து பிரிசர்வேட்டிவ். லாஸ்டா வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தொக்குலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் தோசைக்கு விட்டுக்கோங்க. நான் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா எக்கு இந்த மாதிரி ஆம்லெட் போடும்போது போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காகவே மேடம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க.
0: அதாவது ஃபுட் ப்ராடக்ட் நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதா. இவ்வளவு நீங்க சொன்னாமே அந்த ஒரே ஒரு முடி ஒரு லட்டுல இருந்ததுன்னா அது கஸ்டமர் கையில கிடைச்சதுன்னா நீங்க போட்ட அத்தனை உழைப்பும் வேஸ்டா போயிடும்.
1: பொட்டு முதற்கொண்டு பொட்டு அவங்க தோடுல ஒரு கல்லு கூட இருக்க கூடாது. எதுவும் எங்கேயுமே ஜுவல்ஸ், இப்போ ஆபீஸ்லயே ஏதாச்சும் திங்ஸ் நாங்க வாங்குறோம்னா அதுல ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம பிளெயினா தான் இருக்கணும். ஏதாச்சும் இப்ப கூட்டுறோம் டக்குன்னு அதுல இருந்து உதிர்ந்து கூட்டும் போது பறந்து வந்து இதுல விழுந்துருச்சுனாலும் எங்களுக்கு தெரியாது, நம்ம பார்க்க முடியாது. சளிச்சு நாங்க ஆறட்டும் அப்படின்னு ஏதாச்சும் துணியில தான் விரிச்சு விட்டுருப்போம், எங்கேயாச்சும் இருந்து பறந்து கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல எல்லாம் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் நம்ம.
0: கரெக்ட்.
1: சோ அப்ப ஃபுட் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ட் நீங்க கன்சியூம் பண்ணும் போதே உங்களோட கட் ஹெல்த் நல்லா ஆயிடும். நீங்க உங்களோட கட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட மைண்டு எல்லாமே நல்லா ஆயிடும்.
0: ஓகே, சூப்பர்.
2: சிங்கப்பெண்ணே

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சந்தியா அவர்கள்.
2: சோ உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பெஞ்ச் போட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னீங்கல்ல, உங்க காலேஜ் முன்னாடி ஒரு தோராயமா எவ்வளவு முதலீடு, ஆரம்ப முதலீடு எவ்வளவு இருந்திருக்கும்?
3: ஒரு 50,000 வந்திருக்கும்.
2: 50,000 அதாவது உங்க ரா மெட்டீரியல், மெட்டீரியல் வாங்கினது,
3: ப்ராடக்ட்,
2: கேஸ்,
3: கேஸ் வீட்டு வாடகை எல்லாமே
2: எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சரி சரி, ஓகே. ஆனா இது வந்து நீங்க சொன்னாமே அப்பப்பதான் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, சோ உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது.
3: ஆமா, ஆரண்டிக்கு எக்கச்சக்க வேஸ்டேஜ் வரும். நாங்க
2: அதெல்லாம் நீங்களே சாப்பிட்றது இல்லையா?
3: இப்போ இப்போ ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் இன்னைக்கு மார்னிங் கூட நடந்தது. ஸ்ப்ரவுட்டட் பிளாக் கிராம் போரேஜ் மிக்ஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. நாங்க எப்பவும் மினிமம் பேட்சா தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ இப்போ 5 கேஜியா தான் நாங்க ப்ரிப்பேர் பண்றது வழக்கம். சோ இப்போ இன்னைக்கு 5 கேஜி ஆரம்பிச்சு காய போட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் 5 கேஜி நாங்க ஊற வைப்போம். பட் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கேன்னு பல்கா 10 கேஜி ஊற வச்சு முளைக்கட்டிட்டோம். ஸோ அதுக்கான வென்டிலேஷன் இதெல்லாம் இல்லை. எனக்கு நைட்டு தூக்கல, காலையில போய் நல்லபடியா இருக்கணும்னு தான் யோசிச்சுட்டு வந்து அந்த ஓபன் பண்றோம் அந்த கிளாத்து, அது புசம் பிடிச்சிருச்சு. ஸோ 10 கேஜி உளுந்துமே டோட்டல் வேஸ்ட். ஸோ அதனால நிறைய இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ன்றனால எடுத்தும் கொத்தோன்னு பண்ணவே முடியாது. ரொம்ப கிளீனா ஹைஜீனா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசா கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணோம்னாலும் அதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இப்ப எள்ளு லட்டுக்கும் அப்படிதான் வந்து, எள்ளு வாஷ் பண்ணிட்டு தான் நாங்க யூஸ் பண்றோம். சோ அதுவுமே நல்ல வென்டிலேஷன் இல்ல அப்படின்னா பூசம் பிடிச்சிரும். சோ அது போன வாரம் அப்படி 10 கேஜி போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் சரி, இனிமே வந்து பல்காகவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. கஸ்டமர்ஸ்ட சொல்லி புரிய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 கேஜி 5 கேஜியாவே நம்ம போலாம், எப்பவும் போல அப்படின்ட்டு இப்பதான் மறுபடியும் டிசைட் பண்ணிருக்கோம்.
2: இது மாதிரி வேற என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில சொல்றேன்,
3: இண்டஸ்ட்ரியில
2: அதாவது இப்ப நீங்க பண்ற உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தியே சொல்லுங்க, என்னெல்லாம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு?
3: மேம், ப்ராடக்ட் கெட்டு போயிடும், ஃபுட் இல்லைங்களா? ஸோ அதனால சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால அது போகாமல் பதம் படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, அதை பதம் படுத்தி கொண்டு போய் பத்திரமா அது சேர வேண்டிய இடத்துல பொறுப்பாக வச்சுட்டோம்னா அது நல்லாயிருக்கும்.
2: பதப்படுத்துறதுனா என்ன பண்ணுவோம்
3: மேம்? இப்போ கொத்தமல்லி தொக்கே இருக்குன்னா அந்த பாட்டிலில் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி வச்சிடறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 9:30

0: ஆயிடுச்சு போயிடலாம் அப்படின்னு போக முடியாது. அந்த பாட்டிலை சுற்றி நாங்கள் தொடச்சிட்டு, ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது இல்லை இல்லை மேம்,
1: சரி.
0: ஸோ அதனால அந்த பாட்டில் ஃபுல்லும் தொடச்சி நீட்டாக எண்ணெய் மேலே இருக்கா எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா லாக் பண்ணி வைக்கிறது. இது ஒரு சின்ன வேலை, அவசரத்தில் மறந்துட்டு போயிட்டோம்னா அந்த ஃபுல் பாட்டில் அடுத்த நாள் பூசா பிடிச்சிருக்கும், இல்லைன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு அது வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ எள்ளு உருண்டைக்கே நாங்கள் வந்து எள்ளு வாஷ் பண்ணிட்டோம். ஒரு ட்ரேல வந்து இப்போ டீஹைட்ரேட்டர் இதுக்காக வாங்கணும், மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு குட்டி ஒரு டீஹைட்ரேட்டர் வாங்கணும்.
1: சரி.
0: ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேல 1 கேஜி தான் நம்ம போட முடியும்.
1: ஓ
0: ஸோ இப்போ ஆர்டர்ஸ் நிறையா இருக்கே அப்படின்னு ஒரு 2 கேஜி நம்ம போட்டோன்னா ஒரு 3 ட்ரேல நான் போட்டுட்டேன். ஸோ அது வந்து அடுத்த நாள் நாங்கள் வந்து பார்க்கும்போது அது பூசா பிடிச்சிரும். ஸோ அதனால அப்படி இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கணும், அதுக்கான வென்டிலேஷன் நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லைனா வந்து மாய்ச்சரோட ப்ளே ஆகுது இல்லை மேம் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அதனால சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால அது கரெக்டாக வென்டிலேஷனாக இருக்கணும், நல்ல ட்ரையான ரூமாக இருக்கணும், ஸோ நல்ல சன்லைட் வந்து படணும் ட்ரை அப்படின்ட்டு நிறைய இருக்கு இதில்.
1: கரெக்ட்.
0: ஆனால் புதுசாக யாராச்சும் ஸ்டாஃப் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே எங்களுக்கு 1 மந்த் ஆகிடும். அம்மா ஸ்பூன் உடனே வாஷ் பண்ணி வெயிலில் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது, இது என்ன ஸ்பூன் எல்லாம் வெயிலில் வைக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 2 தடவை ஊறுகாயோ ஏதோ ஒன்று ஸ்பாயில் ஆகி பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள, மேடம் நீங்க என்ன அப்படியே வைக்கிறீங்க, கொண்டு போய் வெயில்ல வைங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மிக்சி முதற்கொண்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வெயில்ல போயிட்டு தான் வரும். இப்போ ஸ்ப்ரவுட் பண்றோம்னா அந்த துணியை சுடுதண்ணியில கொதிக்க வச்சே ஆகணும், இல்லைனா வந்து அடுத்த ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம பண்ணும்போது அது ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனால எங்களுக்கு சானிடைசிங்கே 1 டே வந்து எப்படியும் எடுத்துரும். அந்த ரூம் முதற்கொண்டு எல்லாமே ட்ரையா இருக்கணும், யாருக்கும் சளி பிடிச்சிருக்க கூடாது, தும்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு, கையில எதுவும் வெட்டுப்பட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களை லட்டு பிடிக்க எந்த ப்ராடக்ட்டுமே எங்களை பண்ண வைக்க முடியாது. சேல்ஸ்க்கு மட்டும் கிளவுஸ் போட்டு வெளியே நின்னுக்கோங்க மாதிரி தான் எங்களால சொல்ல முடியும். ஸோ அதனால எங்க கை எல்லாமே முக்கியமா இருக்கணும், ஹேர் கேப் போட்டிருக்கணும். முடி அடர்த்தியா இருந்த பொண்ணு வந்தாவே எனக்கு சங்கடமா இருக்கும், பாப்பா பார்க்க அழகா இருக்கு ஆனா வந்து உங்களுக்கு எப்படி ஹெட் கேப் நாங்க போடுறது அப்படின்னு ஒரு 3 ஹெட் கேப் போட்டுக்கா பண்ணி அப்படிதான் போடுவோம். ஒரு ஹேர் கூட விழுந்துடக்கூடாது, கொஞ்சம் இப்படி அசைஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு முடி விழுவுறது நமக்கு தெரியாது இல்லைங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றோம், லைட்டா அது விழுந்துருச்சுனாலும் இவங்க ஏதோ கலீஜா செய்வாங்களாட்டு இருக்குன்னு நம்மளோட இது போயிடும். அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும், அப்புறம் கல் வச்ச போட்டு தோடு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடக்கூடாது, ட்ரெஸ்ல வந்து கல் வச்சது எதுவும் இருக்கக்கூடாது இப்படின்றதெல்லாம் பேசிக்கா நாங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவோம். நேகம் வெட்டவே கூடாது, எப்பயும் என் ஹேண்ட்பேக்ல நெயில் கட் இருக்கும். யாராச்சும் வராங்க ஒர்க்குக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலையை பிடிச்சி நெயில் கட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நிறைய நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும்.
1: ஓகே. அதாவது வீட்டுல நம்ம ஒரு 2-3 பேர் தான் இருக்கோம், அவங்கவுங்க அவங்கவுங்க இதுவே பண்ணிக்குவோம், யாராவது ஒருத்தர் தான் சமைப்பாங்க வீட்டுல. சோ அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணிக்குவாங்க. பட் இது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்.
0: அப்புறம் இப்ப நடக்கல தோல் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஊதிடக்கூடாது, தோல் எடுங்க வருத்துருவோம், தோல் எடுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ஊதிடுவோம், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கோங்க. வந்து இப்ப கஸ்டமர்ஸ்க்கு நம்ம குடுக்கறோம் அப்படின்னா அது நம்ம ஹைஜீனா குடுக்கணும் இல்லைங்களா. சோ ஊதக்கூடாது,
1: ஊதும்போது நம்ம
0: காத்துல போகும் இல்லையா, சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும். அப்ப வந்து ஏதாச்சும் ஒரு குட்டி ஃபேன் வாங்கி வச்சு அது முன்னாடி காட்டுங்க, இல்லைன்னா புடைச்சு பண்ணுங்க. இப்ப யாருக்கும் புடைக்க தெரிய மாட்டேங்குது, அதுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. மரம் எடுத்து இப்படி புடைங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி தரோம். எல்லாமே நல்லா இருக்குங்க, பேசிக் ப்ரிசர்வேட்டிவ்ல தேவையே இல்லை, ஆர்டிபிஷியல் கலர்ஸும் தேவையே இல்லை. ஆனா வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் டெக்னிக் அந்த இதெல்லாம் பண்ணும் போதே அழகா வருது, அதோட வாசம் பொட்டுக்களை தான் வறுப்போம். ஆனா நாங்க அந்த வறுக்கிற விதத்திலேயே வெளியிருந்து, மேடம் நீங்க ஏதாச்சும் லட்டு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஏன்னா நாங்க போர்டு எதுவுமே எங்களுதுல ப்ரொடக்ஷன்ல இருக்காதுங்க, வாசம் அங்க வரைக்கும் வருது, என்ன ப்ரிப்பேர் பொட்டுக்களை தாங்க வறுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால நேச்சுரலாவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு, இன்கிரீடியன்ஸ் எல்லாமே. பட் அது நம்ம ப்ரிப்பேர் பண்றது டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம், அதுக்கு தேவையான அளவு டைம் கொடுத்து பண்ணோம்னா எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா
1: இருக்கும். உங்க நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க மீட் பண்ணிருப்பீங்கல்ல, ஒரு சுவாரஸ்யமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமா வந்த ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
0: ஆமா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ண புதுசுல நாங்க பூஜை எல்லாம் போட்டுட்டு போய் வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல நின்னோம், அவங்க வந்தாங்க சுத்தி சுத்தி பார்த்தாரு, எங்களுக்கு ஷை ஃபர்ஸ்ட் டே நம்மள இப்படி குறுகுறுன்னு இப்படியே பார்த்துட்டு சுத்தி சுத்தி வராங்களே அப்படின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். அப்புறம் சாம்பிள் கொடுத்தோம், சாப்பிட்டு பார்த்தாரு, ஏ லேகிய மாமா அப்படின்னு, இல்லைங்க சார் லட்டுங்க அப்படின்னு. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு, நல்லா இருக்கேம்மா எப்படி செய்யறீங்க, உங்க அம்மா செஞ்சு தராங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்க தான் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, இல்ல நான் படிச்சதே இதுதாங்க அப்படின்னா, சரி நிஜமா நீங்க தான் செய்றீங்களா இல்ல கடையில வாங்கி விக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு
1: சரி.

0: சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துலயும் ஒரு அஞ்சு அஞ்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்பவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும் நாங்க தான் ப்ரிப்பேர் பண்றோம்ட்டு.
1: சரி.
0: அப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் ஆச்சு, நாங்க ப்ரிப்பேர் பண்ற இடம் எல்லாம் போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காரு. இந்த ரோட்ல இந்த இங்கதான் ப்ரிப்பேர் பண்றோம், வண்டி பின்னாடியே வந்துட்டு ஒரு 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க வண்டி பார்க் சைடு நாங்க நிறுத்துவோம், பாரதி பார்க் முன்னாடி வந்தார். வண்டி எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர்த்த கூட்டிட்டு வந்து நின்னுட்டு சுத்தி சுத்தி இவங்க கிட்ட வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க வண்டியில போயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டே வந்து ஃபுல்லா எங்களை சுத்தி நின்னுட்டாங்க. எங்களுக்கு பயம், எதுக்கு இப்படி நம்மள சுத்தி நிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லி இப்ப ரெகுலர் கஸ்டமரா அவரு நமக்கு வந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நம்பவே இல்ல,
1: சரி,
0: பட் இப்போ வந்து ரெகுலரா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கு.
1: அவரே உங்களுக்காக மார்க்கெட்டிங்கும்
0: பண்ணி தராரு அவரு.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, ஏன்னா நீங்களே சொன்னீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு. உங்க ஃபேமிலியில எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? உங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க படிச்சு முடிச்ச உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லீங்க. சோ என்ன சொன்னாங்க அவங்க, எப்படி வந்து அனுபவிச்சாங்க? ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு மகன் வந்து இந்த மாதிரி பிசினஸ்க்கு போறேன்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் தடைகள் வரும். ஒரு மகளா இருந்துட்டு நீங்க வந்து நான் பிசினஸ் தான் பண்ண போறேன்னு சொன்ன,
0: பிசினஸ் தான் பண்ண போறேன்னு அங்க கிட்ட சொல்லவே கிடையாது. நான் வந்து டயட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன்ற ஒரு புர்டா விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா பிசினஸ் செட் ஆனோடனே எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சப்போர்ட், நீ பண்ணு, நான் உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன், இந்த நல்ல ஐடியாவா இருக்கு, நீ படிச்சிருக்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து அவங்க தான். அவங்க இல்லாம அம்மனியும் கிடையாது, நான் வந்து இப்படி உட்காந்து பேசவும் முடியாது.
1: அந்த அம்மனியும் இல்ல,
0: இந்த அம்மனியும் இல்ல. அப்புறம்
1: கொஞ்சம் தெரிய வந்தது,
0: கொஞ்சம் டெவலப் பண்ணோடனே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் போட ஆரம்பிச்சோம். அப்பதான் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு லைட்டா எங்க அப்பாட்ட விட்ட. சரிப்பா நல்லா பண்ணுப்பா, ஆனா இது வேலைக்கு போறதை நிறுத்திடாதப்பா அப்படின்னாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டோம். அப்புறமா கொஞ்சம் டெவலப் பண்ணா, இல்ல இல்ல ஃபுல்லுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா பார்த்து கவனமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கவனமா பண்ணுங்க, உண்மையா பண்ணுங்க அப்படின்றதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்பா. அம்மாவும் வந்து நல்லபடியா பண்ணா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: தடைகள்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு.
0: அவங்க சந்தோஷம்தான் பட்டாங்க, நல்லபடியா பண்ணு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கே தேவைப்படுது, சோ அது குவாலிட்டியா நீ பண்ணும் போது உண்மையா இருக்கணும் அப்படின்றதுதான் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உண்மையா கூட குவாலிட்டியா கூட உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுப்பா, ரொம்ப வருத்திக்காதப்பா, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு அப்படின்னே தான் சொல்லுவாங்க. பட் வந்து நான் தான் அடம் பிடிச்சி, இல்ல எனக்கு வந்து இது பண்ணணும்னு ஆசையா இருக்கணும்னு, அதுக்கப்புறம் சரி பண்ணு, உன்னோட சந்தோஷத்துக்கு நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க.
1: அவங்க அப்பா அம்மா பேரு சொல்லுங்களேன்.
0: அப்பா பேரு சிவபிரகாசம், அம்மா பேரு பிரேமலதா, தங்கச்சி பேரு சிந்து.
1: அவங்களும் இங்க உங்களோட மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் வருவாங்க?
0: அவங்களுக்கு ஃபுட்டு சைடு வரவே மாட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ரொம்ப நல்லா படிப்பாங்க, நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச், அதனால வந்து ஃபீல்டு ஒர்க் நான் நல்லா பண்ணுவேன்.
1: சரி, வெரி குட், வெரி குட்.
2: சிங்கப்பெண்ணே.

0: இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சந்தியா அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
1: உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் இது?
2: ஆமா, இப்ப வந்து இப்ப மஞ்சள் மிளகா இதெல்லாம், இப்ப மஞ்சள் பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி எல்லாம் நாங்க பண்றோம். அதுல இதுல என்னங்க இவ்வளவு ஸ்பெஷல், நீங்க வந்து இவ்வளவு பிரைஸ் வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கணும்னு 100% பண்றோம். இப்போ மஞ்சத்தூளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக ஃபார்மர் ஆர்கானிக்காக யார் பண்ணுறாங்கன்னு நான் ஃபீல்டில் இறங்கி நான் இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க ஆர்கானிக்காக பண்ணுற ஃபார்மர் போய் பார்த்து நான் மந்த்லி ஒன்ஸ் எங்களை போய் பார்த்துட்டு வருவேன். நல்லா பண்ணுறாங்களா, எவ்வளோ தூரம் அந்த செடி வளர்ந்துருக்கு, மஞ்சள் கிழங்கு எப்படி இருக்குது. ஸோ அந்த கிழங்கு உடச்சோன்னா அந்த அப்படியே அந்த சாயம் அப்படியே மஞ்சள் கலரில் அவ்வளோ ஒட்டும், வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ரூ அந்த மஞ்சள் கிழங்கு மூட்டை வாங்கி வந்து நாங்கள் வச்சு ரூம் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு மாரியம்மன் கோயில் ஃபீல் எங்களுக்கு வரும். ஓபன் பண்ணாவே அவ்வளோ ஃபிளேவர் கம கம கம கமன்னு இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மஞ்சள் வச்சு அப்படின்னே கேட்பாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் இருந்து. சோ அவ்வளோ வாசமா இருக்கும்.
1: நீங்க இந்த வாசத்தை கிளப்பி கிளப்பி உங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க.
2: அது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் அவ்வளோ வாசம் கொடுக்குது. நாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே காய வச்சதை கொண்டு வந்து மூட்டையில தான் வச்சோம். ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணனும் அவ்வளோ வாசம் அந்த ஃபுல் பில்டிங்கே எங்களுக்கு வரும். அவ்வளோ நல்லா இருக்கும். சோ மஞ்சள் குவாலிட்டியா இருக்கு, பியோர் மஞ்சளா இருக்குன்றனால அது அரைச்சிட்டு, மேம் இது ரொம்ப முக்கியமானது, அரைச்சிட்டு நாங்க ஜம்படத்துல போட்டு வைப்போம்.
1: சரி,
2: ஒரு கவர்ல போட்டு ஜம்படத்துல போட்டு வச்சிருக்கோம். ஒரு 1 week கழிச்சு மறுபடியும் ஒரு ஆர்டர் வருதுன்னா அதுல எடுக்கணும். அந்த ஜம்படம் ஃபுல்லா ஒரு லேயர் எங்களுக்கு ஆயில். அவ்வளோ எனக்கு மஞ்சத்தூள் ஆத்தாக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்கறேன், ஆத்தா மஞ்சத்தூள்ல வந்து என்ன வருமா அப்படின்ட்டு. எங்க ஆத்தா அதெல்லாம் எங்க வரும், நீ ஒழுங்கா கழுவி இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. மறுபடியும் நாங்க அந்த கவர் எடுத்து பாக்குறோம், அந்த கவரை தாண்டி எப்படி என்ன வருது எங்களுக்கு இன்னுமே அது ஆச்சரியமா தான் மேம் இருக்கு. பட் அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்மா இருக்கு. ஸோ நம்மளோட இன்கிரீடியன்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ நேச்சுரல் வந்து நமக்கு தருது. பட் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். பிராண்டடா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப போயிட்டோம். பட் வந்து நேச்சரை வந்து நமக்கு அவ்வளோ அழகா கொடுக்குது. என்ன வரும் அப்படின்றதுலாம் எனக்கு இப்பதான் தெரியுது. இப்போ மிளகா முதற்கொண்டு வாங்கிட்டு வந்தா நாங்க வாஷ் பண்ணி அந்த பழுத்த மிளகா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதுல இருந்து கேன்சர் ஃபார்ம் ஆயிடும். சோ அதனால அஃப்லாடாக்சின் இருக்கும். சோ அந்த மிளகா எல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்ல மிளகா தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்போ நாங்க 2 கிலோ மிளகா நாங்க வாங்கிட்டு வரோம் அப்படின்னா எங்களுக்கு பாதிக்கு பாதி மிளகா வந்து 1 கிலோ அளவு போயிடும். எங்களுக்கு அந்த பூஞ்ச வந்த மிளகா இந்த மாதிரி பழுத்த மிளகான்ட்டு அதுலயே போயிடும். அப்ப நாங்க இந்த மாதிரி நல்ல மிளகா 2 கிலோ நாங்க அரைச்சோம்னா தான் எங்களுக்கு 1.5 கிலோ 1.5 கிலோ பொடி வரும். சோ அதனால எங்களோட பிரைஸ் அவ்வளோ இருக்குன்றதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் மல்லி முதற்கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம்னா வாஷ் பண்ணி தான் எங்க கிட்ட இருந்து வர்றது எல்லாமே கிளீன் ஆகின இன்கிரீடியன்ஸ் தான்.
1: ஓகே, ஏன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கும் போது தான் உங்களோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்,
2: ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கு. ஃப்ளேவர்ஸ் இப்போ நிறைய பேர் சொல்றது வாசம், ராகி மாவு இவ்வளவு ஃப்ளேவரை எப்படிமா தர, ஓபன் பண்ணோன்னே

0: சாக்லேட் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடணும்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படிங்க ராகி மாவு சாப்பிட முடியும்னு தான் நாங்களாம் கேட்போம். ராகி மாவு நாங்கள் அத்தனை தடவை வாஷ் பண்ணுவோம், ராகியை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணும்போது அது பவுடர் ஆகி வரும்போதே அதோட
1: வாசம்
0: அவ்வளோ நல்லா இருக்கு. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளோட இன்க்ரீடியன்ஸை.
1: நேர்களே, நாம வந்து இன்னைக்கு டயட்டிஷியன் தொழில் முனைவோர் சந்தியா அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முறையில் அவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுமையான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி அது வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னுலாம் சொல்லி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? நீங்கள் சொன்னீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த மாதமே நான் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பிஜி பண்ணிட்டு இருக்கும்போதே பிஸ்னஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபர்தராக உங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: எனக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டைரக்டா ஃபார்மர்ட்டிருந்து வாங்கணும். ஏன்னா இப்போ மஞ்சள்லயே நான் நல்லா பார்த்துட்டேன் குவாலிட்டி, அதோட

0: பண்ணிட்டு இருக்கும் போதே பிஸ்னஸ் தான் அப்படின்னு
1: அப்படி
0: முடிவு
1: வந்து டிசைட்
0: பண்ணிட்டு.
1: பண்ணிட்டேன்.
0: ஸோ இது ஃபர்தரா உங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டைரக்டாக ஃபார்மர்ட் இருந்து வாங்கணும். ஏன்னா இப்போ மஞ்சள்லேயே நான் நல்லா பார்த்துட்டேன், குவாலிட்டி அதோட தரம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ டைரக்டாக நம்ம வந்து விவசாயிங்கிட்டேருந்து நம்ம நல்லா ப்ராடக்ட் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வேல்யூ கொடுத்து வாங்க முடியுமோ அப்படி வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அண்டு நிறைய பேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா புஷ்டிக்காக இருக்கணும். நம்ம மக்கள் இந்தியா ஃபுல்லுமே வந்து அனிமிக்காக இருக்கேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் டானிக் வாங்கி குடிக்க வேண்டாம். மற்றபடி டாக்டர்ஸ் நமக்கு தேவை. அது வந்து இப்போ டிசீஸ் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, தெம்பல்லன்னு ஏங்க நம்ம போகணும், நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுறோம், நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அது வந்து கன்வீனியண்ட்டாக இப்போ ஒர்க்கு புரியுது. ஸோ கன்வீனியண்ட்டாக நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா புஷ்டிக்காக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை.
0: ரொம்ப புஷ்டியான ஒரு ஆசை. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரோக்ராம்க்கு வர டாக்டர்ஸே வந்து அதான் சொல்றாங்க, ஒரு டாக்டரா இருந்தா நிறைய பேஷண்ட் வரணும்னு அவங்க நினைக்கிறது இல்ல. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும்
1: நல்லா இருக்கணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. பட் இப்ப ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இது வந்து கியூர் பண்ணக்கூடியதுன்னா நம்ம போலாம். ஒழுங்கா சாப்பிடாதனால டாக்டர்கிட்ட போனா அவங்களுக்கும் கோவம் வரும் இல்லைங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு தான் அவங்களும் சொல்ல முடியும். சோ அதனால அவங்க ப்ரிப்பேர் வீட்டுல வந்து கிச்சன் தாங்க இருக்கிறதுலயே பெரிய சயின்ஸ் லேப். ஸோ அதனால அந்த கிச்சனை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம பேசிக்காக நம்ம அவங்களை கைட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வீட்டில் இருக்க அம்மாக்கள் வந்து சூப்பராக பின்னி எடுத்துருவாங்க. ஸோ அதனால வீட்டில் எல்லாத்தையும் ஹெல்தி பண்ணுறக்கூடிய ஆள் வந்து வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
0: ஆமாம், கரெக்ட் தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல சைபாபா காலனில
1: இருக்கும், ஆல் ஓவர் இந்தியா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும்.
0: படிப்படியாக
1: முன்னேறுவோம்.
0: அருமையான ஒரு குறிக்கோள் உங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கீங்க, எங்களை எல்லாம் புஷ்டியாக்கணும். உங்ககிட்ட பேசினது எனக்கே வந்து ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஒரு யங் ஜென்ரேஷன், ஒரு இளைய தலைமுறை, ஒரு இனோவேட்டிவான ஒரு ஐடியா வச்சு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் பல என்ன சொல்றது வண்டிகள் நீங்க வந்து செய்யலாம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேம், உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
1: ரொம்ப புதுசா இருந்தது, கனவு மாதிரி இருக்கு எனக்கு. இந்த ரெக்கார்டிங் ரூம் எல்லாம் உள்ள வந்து பார்த்தது, உங்களை பார்த்தது, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் போது நான் ரொம்ப ரசிக்கிறேன். நல்லா இருக்கு மேம், புதுசா இருக்கு. நம்ம இவ்வளவு பண்றோம், இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க கேட்கதான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியுது.
0: ரொம்ப நன்றி சந்தியா,
1: தேங்க்யூ.
0: எங்களுக்காக உங்களுடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேற கொண்டிருக்கீங்க, நாங்களும் உங்களோட கஸ்டமர் ஆயிடுறோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
0: ஓகே, இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப சந்தோஷம் மேம் எனக்கு.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் சந்தியா அவங்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

தங்க மாளிகை.

0: நீ தெரிஞ்சுக்கலாம் இதே அலைவரிசையில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்க போறோம் அப்படின்னா, பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 சித்திர ஜவானம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் ரீட்டா அவர்களுடன் நேரலை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள்.
1: ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4 உடல் பருமன், வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலா.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜேந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது ஆண்டுதோறும் ஜூலை 29 தேதி புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மற்ற அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்லப்போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 58 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடா இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
0: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி

0: நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம் நேர்மை மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக அறிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் கொமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளில் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்ப், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம்.

மாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீ

0: கும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்க போறீங்க லஞ்ச் டைம். லஞ்ச் டைம்ல வந்து நம்ம கேம் ஷோ விளையாடுவோம். ஸோ இன்னைக்கு என்ன கேம் ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 டிஜிட்ல நம்பர் சொல்லுவேன், அதை வந்து நேர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க அதை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 டிஜிட், 9 டிஜிட் அப்படி ஏறிட்டே போவோம். அவங்க கரெக்டா சொல்றாங்களான்னு பார்ப்போம். கரெக்டாக சொல்லினா அடுத்த காலர் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், 2312-2103 இல்லைனா 2311-7046 இந்த நம்பரில், இல்லைனா 2311-6312 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தால் 0422 இணைப்பெண்களோட பேசலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் கூட வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இது நேரில் தான் வந்து அந்த காலர் ஃபோன் பண்ணி பேசினா தான் வந்து கேம் ஷோ விளையாட முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, நம்ம வந்து அழகான ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம், கூடவே பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் கேட்க போகிறோம். ஸ்டேடியன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

103.3 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம்ல. இன்னைக்கு கேம் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம 5 டிஜிட்ல ஒரு நம்பர் சொல்லுவேன், அதாவது 49275 இந்த மாதிரி நம்பர் சொல்லுவேன். அதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணும், கால் பண்ணி ரிப்பீட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் 7 டிஜிட் அப்படி ஒவ்வொரு நம்பரா நான் சொல்லுவேன். அதை யார் ஞாபகமா ரிப்பீட் பண்றாங்க அப்படிங்கறதா இன்னைக்கு கேம். ஓகே, சோ நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 2312103 இல்லைனா 2311046 இந்த நம்பர்ல, இல்லைன்னா 2311632 இந்த நம்பர்ல.

0: எங்கள் எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் லஞ்ச் டைம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கேம் ஷோக்காக நிறைய பேர் கால் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஏன் வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம், 2312103 இல்லைன்னா 2317044 இந்த நம்பரில் எல்லோரும் சாப்பிட போயிட்டீங்களோ குயிக்காக கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கேம் ஷோ தான் விளையாடுறோம். விளையாண்டாதான்ப்பா தெரியும், விளையாடுறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சூப்பராக விளையாட போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம கூட பேச போகிற காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ
1: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஓகே, லைன்ல இருக்கீங்க பட் கால் பண்ணா பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ
1: ஹலோ,
0: கேக்குதா?
1: ஹலோ
0: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி,
0: கேக்குதா?
2: கேக்குதுங்க.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நன்றி. ஓகே, ஸோ கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம விளையாட போறோம். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ
0: ஹலோ,
3: செல்வி லட்சுமி ராஜவீதியிலிருந்து பேசுறேன்.
0: ராஜவீதியிலிருந்து உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
3: ஆஃப் பண்ணிட்டேங்க.
0: ஓகே சரி, நீங்க சொல்லுங்க. 4972 5
3: 4972 5
0: இல்ல, ஒரே ஒரு 9 தான். சரி, 4972 5 8 6
3: 4972 5 8 9 6
0: ஓகே, 4972 5 8 6 9 3
3: 4972 5 8 6 9 3
0: சூப்பர். அவ்வளோதான், கேம் ஷோவை பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சூப்பரு.

0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: நவநீதன், கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சத்தமே கேக்கலீங்க.
0: சத்தமே கேக்கலையா? நான் இப்ப கேக்குதா? சூப்பர். 4927586 9
1: 4927586 9
0: செம்ம. அடுத்தது 4927586 9 3 1 0
1: 4927586 9 3 1 0
0: செம்மங்க, சூப்பருங்க. அப்ப இன்னொரு நம்பர் கொடுக்கலாமா? ஹலோ
1: ஹலோ,
0: இன்னொரு நம்பர் கொடுக்கலாமா?
1: சூப்பர்.
0: கையில பேப்பர் பேனா வச்சிருக்கீங்களா? சூப்பருங்க. அவ்வளோதான், எப்படினாலும் சரி, எப்படி விளையாண்டாலும் சரி, ஆனால் விளையாடணும் அப்படிங்கிறதா நம்மளோட நிகழ்ச்சியோட இருக்கும். அதனால் கால் பண்ணி நீங்கள் விளையாடலாம், நீங்கள் பேப்பர் பேனா கூட வச்சிடலாம். பட் யார் ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.

0: பொங்கலுக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். லஞ்ச் டைம்ல நம்ம கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேங்க. இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தென்பொன்முடி சுரேஷ்குமாருங்க.
2: சுரேஷ்குமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: மூன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு ஒன்று பூஜ்ஜியம்
2: 3 4 8 9 6 1 0 சோ இதுதான் வந்து நம்ம கேமோட ரூல். இப்ப யாரு பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, வெரி குட். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
4: ஹலோ
2: ஹலோ
4: ஹலோ,
2: வெரி குட். வணக்கம், யார் பேசுறீங்க? கோகிலா, எப்படி இருக்கீங்க கோகிலா? ஓகே, நீங்க நம்பர் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 3 4 8 9 6
4: 3 4 8 9 6 1 0 3 4 8 9 6 1 0 1 3
2: சூப்பருங்க, சாமியா சொல்லுங்க.

0: அவ்வளவுதான் விளையாட்டு. அதாவது நம்ம சொல்றதை எழுதி வச்சுட்டு மடமடன்னு சொன்னீங்கன்னா கேம் ஷோ முடிஞ்சதுங்க. ஓகே, இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? கேக்குது, யார் பேசுறீங்க? சந்திரன் தேன்மொழி. ஓகே, நிகழ்ச்சிக்கு ரெடியா?
1: ஹலோ
0: ஹலோ, நிகழ்ச்சிக்கு ரெடியா?
1: மேடம் செய்தியா கேக்கல? மேடம்
0: இல்ல, உங்க ரேடியோ வால்யூம் நீங்க அதிகமா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்காது.

0: சொல்லுங்க தெரிக்க புதுசேனாசுதான்
1: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டே இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போறோம் நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. செல்வராஜ், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி? ஓகே, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, 831125
1: 834567.
0: என்ன 1 2 3 சொல்றீங்களா? 831125
1: 83245.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா குயிக்கா கால் பண்ணுங்க, யாரு பேசலாங்கன்னு பாக்கலாம்.

0: 8 3 4 5 6 7
1: என்ன 1 2 3 சொல்றீங்களா? 8 3 1 2 5
0: 8 3 2 4 5
1: சூப்பர் சூப்பர். எட்டு மூன்று ஒன்று இரண்டு ஐந்து அப்படின்னு சொன்னால் அவர் வந்து 1 2 3லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா குயிக்காக கால் பண்ணுங்க, யாரு பேசலாங்கன்னு பார்க்கலாம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சிந்து, எப்படி இருக்கீங்க சிந்து?
1: நல்லா இருக்கேங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சிந்து. உங்க வாய்ஸ் நல்ல ஸ்வீட்டா இருக்கே.
1: தேங்க் யூ.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க. 8312 5
1: 8312 5
0: ஓகே. 8312 2 5 7 6
1: 8312 5 7 6
0: இல்ல, அதேதான் ரிப்பீட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது இல்லைங்களா, அதுல இருந்து ரிப்பீட் ஆகி ரெண்டு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அதான் 8312 2 5 7 6 8312 2 5 7 6
1: 8312 5 7 6 9
0: இல்ல. Okay, anyway, nice try.
1: Thank you, ma'am.

அகே நம்ம இன்னைக்கு கேம் ஷோல வந்து இந்த எண் கணிதம் மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். நம்ம லைனா வந்து சொல்ற நம்பர்ஸை வந்து ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் கரெக்டா சொல்றாங்க. சில பேர்லாம் அழகா எழுதி வச்சுட்டு மாட்டா மாட்டான்னு சொன்னாங்க. சூப்பரா விளையாடுறாங்க. யார் யார் கால் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். பாட்டுக்கு அப்புறம் கேட்கலாம்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இத லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 1:38 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க, யாருங்க?
4: சண்முகானந்த் 8-3-2-5-7-5-6.
3: எப்படி திரும்ப திரும்ப ஒன்ன விட்டுட்டே இருக்கீங்க. சரி, பரவாயில்ல.

0: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: இன்னைக்கு லஞ்ச் டைம்ல கேம் ஷோ விளையாண்டோம். சோ நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
3: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒண்ணு வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீரா வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸ், நம்ம மனதை வந்து ஆரோக்கியமா சந்தோஷமா நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோட இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதுல மனதை அமைதியா வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்க பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்க வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்க வந்து உங்களுடைய உடம்ப நீங்களே மருத்துவரா இருந்து நீங்களே பாத்துக்கலாம் அப்படிங்கறது தான் என்னுடைய முக்கியமான இதா நான் சொல்ல விரும்புறேன்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும்.

0: தலைப்புச் செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஸ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் BJP உறுப்பினருமான திரு பி பி சௌத்ரி மக்களவையில் கொண்டுவந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல்

0: சந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவைக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டு போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்

0: இடங்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பழுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. I am Anuja Kumar with the Midday News.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. கேஜிபிவி என்பது ஆகஸ்ட் 2004 தொடங்கப்பட்ட இந்திய அரசின் திட்டமாகும். இது கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்களில் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு இலவச குடியிருப்பு உயர்தர கல்வியை வழங்குகிறது. பாலின இடைவெளிகளை குறைக்க ஒதுக்கப்பட்ட கிராமப்புற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களை இலக்காக கொண்டு இந்த பள்ளிகள் உணவு, தங்குமிடம், சீருடைகள் மற்றும் புத்தகங்களை வழங்குகின்றன. இத்திட்டத்தின் முக்கிய இலக்காக பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சிறுபான்மையினரை சேர்ந்த பெண்களுக்காக, குறிப்பாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய அல்லது பள்ளிக்கு செல்லாத பெண்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கல்வி நிலையானது ஆரம்பத்தில் உயர் தொடக்க கல்விக்கு, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்பட்டு, இடைநிலை மற்றும் மூத்த இடைநிலையான 12ஆம் வகுப்பு வரை உள்ளடக்கியது. விளையாட்டு மற்றும் கல்வி மூலம் முழுமையான வளர்ச்சியை மையமாக கொண்டு பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வதற்காக குடியிருப்பு வசதிகளை, அதாவது விடுதி வசதிகளை மாணவிகளுக்கு வழங்குகிறது. இதில் ஒரு விடுதிக்கு 50 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களுடன் செயல்படுவதை பராமரித்து அரசாங்கம் உறுதி செய்கிறது. இப்பள்ளிகள் கிராமப்புற பெண் கல்வி அறிவு தேசிய சராசரியை விட குறைவாக உள்ள கல்வி ரீதியாக பின்தங்கிய தொகுதிகளில் நிறுவப்பட்டு இந்த பள்ளிகளில் விளிம்புநிலை பெண்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதையும் அதிகாரம் அளிக்கும் முயற்சியாகவும் செயல்பட்டு அவர்களை பிரதான கல்வி முறையில் சேர உதவுகின்றன. கிராமப்புறங்களில், குறிப்பாக பின்தங்கிய சமூகங்களில் பாலின பாகுபாடுகள் நிறைந்துள்ள நிலையில் தொடக்க நிலை உயர் தொடக்க நிலைகளில் பெண் குழந்தைகளின் கல்வி அறிவு மாணவர்களை விட பின்தங்கியுள்ளது. எனவே தரமான கல்வியை பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்துவதோடு அதை சாத்தியமானதாக ஆக்குவதற்காக உண்டு உறைவிட பள்ளியாக செயல்படும் இப்பள்ளிகள் குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் தொடங்கப்படுகிறது. மேலும் இது கிராமப்புற பகுதிகளில் பெண் குழந்தைகளின் எழுத்தறிவு நிலை குறைந்துள்ள இடங்களையும், ஆண் பெண் எழுத்தறிவு நிலையில் வேறுபாடு நிறைந்துள்ள பகுதிகளிலும், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டவர், பிற பின்தங்கிய வகுப்பினர் நிறைந்திருக்கும் பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர பள்ளி செல்லாத பெண் குழந்தைகள் நிறைந்துள்ள பகுதிகளிலும், முறையான பள்ளிகள் தொடங்கப்பட முடியாத நிலையில் உள்ள சிறு சிறு பகுதிகளிலும் இப்பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் 750 மையங்கள் உண்டு உறைவிட பள்ளிகளாக தொடங்கப்பட்டுள்ளன. இம்மையங்களில் சேர்வதற்கு தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், பிற பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 75 விழுக்காடும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 25 விழுக்காடும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் செந்தமிழ் செல்வன் படத்திற்காக MS விஸ்வநாதன் இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, தினம் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலவே விளைய திரைசையை நிறைவு செய்யும் பாடல் செந்தமிழ் பாட்டு படத்திற்காக MS விஸ்வநாதன், இளையராஜா இசையில், மனோ பாடியது பாடலாசிரியர் வாலி.

வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அம்மா வணக்கங்க.
1: வணக்கம். கோயம்புத்தூரும் மலைப்பாளையம் செஞ்சேரி மலைக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்.
0: அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஈக்குமாரூருக்கு போவாங்க, அப்புறம் சேமத்துக்கும் போவோம். புளிங்காய் கன்றேட்டுக்கு பேசி எடுப்போம் அடிப்போம். நான் புளி தட்டி வியாபாரம் பண்ணுவேன்.
0: அம்மா, நேற்றுக்கு நிகழ்ச்சியில புளிய எப்படி நீங்க வந்து பக்குவமா ஆள வச்சு உதிர்த்து எடுக்கிறீங்க, தென்னந்தோப்புக்குள்ள களை வெட்டுறது, மிளகா பறிக்கிறது, முள்ளங்கி விதை ஊன்றது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை பத்தி நிறைய பகிர்ந்துட்டீங்க. அம்மா, மழை காலம், வெயில் காலம், இது எல்லாமே பார்க்காம நீங்க காலையில எந்திரிச்சு ஐயாக்கு சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு 7:30 நம்ம வேலை கிளம்பணும். உங்களுடைய அன்றாட வேலைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நீங்க தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை பத்திங்க.
1: தூங்குறதுக்கு 9 தூங்கிடுவேன். எந்திரிக்கிறது 5 எந்திரிச்சா எல்லாம் வீடு வாசலாம் கூட்டிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு 8:30 கிளம்பிடுவோம். 8:30 கிளம்பணும்னா 3:30 வீட்டுக்கு வருவோம். அதுதான் எங்களுக்கு நிரந்தரமான தொழில்.
0: வந்து வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குங்கம்மா?
1: வீட்டில் வந்து எல்லாம் வீடு பெருக்கிறது, தண்ணியை எடுத்து எல்லாம் காய வச்சு குளிக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு 1:00 ஆகி போகும். அதுக்கு மேலே நாடகம் பார்த்துட்டு தூங்குவோம்.
0: ஐயா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாராங்கம்மா?
1: ஐயா உதவி செஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து உடல்நிலை சரியில்லாம வீட்டுல தான் இருக்கிறாரு. இந்த 10 நானே தான் பாடுபட்டு 2 காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். ஐயாவும் ஒரு வேலைக்கும் போறது இல்ல. ஐயா வீட்டாளுத்தேன், அப்புறம் என்ன செய்ய முடியும்?
0: அம்மா அவருமே நல்ல வயசா இருக்கும் போது எல்லா வேலையும் செஞ்சிருப்பாரு. அதே சமயத்துல இப்ப வயசாயிடுச்சு, வேற என்னங்கம்மா செய்ய முடியும்?
1: அவர் நல்ல சாமி கும்பிடுறதுனால எப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நானும் 70 ஆகியும் அப்படியே வேலைக்கு போய் 2 அப்படியே சேவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வேலை.
0: இன்றைய காலகட்டத்தில் அரிசி சாப்பாடு, அரிசி சார்ந்த உணவுகள் நம்ம நிறைய எடுத்து பழகிட்டோம். உங்களுடைய காலகட்டத்தில் நீங்க சின்ன வயசா இருக்கும்போது என்னென்ன உணவுகள் சாப்பிட்டீங்கம்மா? பொதுவாக இந்த சோளம், ராகிலாம் நிறைய செஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் நிறைய சொல்லுங்க எங்களுக்கு.
1: நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது, ஒரு 10 பொண்ணா இருக்கும்போது மக்காணி ஆட்டி தோசை, மக்காணி இட்லி சுடுவோம். ராய் நெரிச்சு களி கிளறி ராய் சாப்பாடு, கம்பு, வரகு எல்லாம அப்ப வந்து காலகட்டத்தில் அப்ப அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அதான் சாப்பிடுவோம். 3/4 கம்பு. இப்பவும் நான் இவ்வளவு வயசாகியும் சாமரிசி, வரகரிசி, கம்பு சேமியா, ராய் சேமியா வாங்கி வாரத்தில் 4 அதுதான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நெல்லம் சாப்பாடு வாரத்தில் 4-5 தான், மீதி பூரா சிறுதானிய சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஐயன் நானும்
0: எனக்குமா, இந்த சிறுதானியத்துல கம்பு சொன்னீங்க, அப்புறம் சாமி அரிசி சொன்னீங்கம்மா, இதெல்லாம் பொட்டோட இருக்குங்களா இல்ல பொட்டு சுத்தம் பண்ணி கடையில விற்பாங்களாங்கம்மா?
1: அது ஊரா அரைச்சு சுத்தம் பண்ணி வெறும் அரிசி. சாமரிசியும் அரிசியாத்தான் இருக்கு, வரகும் அரிசி அல்லாம சுத்தம் பண்ணி பூரா அரிசியாத்தான் விக்கிறாங்க. கம்பும் அரைச்சு அது சேமியா மாதிரி பாக்கெட் பண்ணி விக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன். நானே வச்சு இட்லி சட்டியில் கொஞ்ச நேரம் வேக வச்சு தாளிச்சு ஐயன் நானும் சாப்பிடுவோம். அந்த பழக்கம் தான் எங்களுக்கு உண்டு.
0: இந்த கம்பு சாமியெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: கம்பு அரிசிய அப்படியே கூழ் மாதிரி ஒரு நேரம் வச்சு குடிச்சுக்கலாம். வரகு சாப்பாடு சாமரிசியும் சாப்பாடு பண்ணித்தான் அதுக்கு பருப்பு குழம்பு வச்சுதான் சாப்பிடுறது.
0: இந்த ரக்கரி அப்புறம் சுண்டக்காய் குழம்பு, புளி குழம்பு அதுவும் வச்சுக்கலாமாங்கம்மா?
1: எல்லா குழம்பும் வச்சு சாப்பிட்டாத்தான் உடம்புக்கு நல்லதுன்னு பூரா குழம்பு, கீரை 3/4, காய்கறி 3/4 இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம்.
0: சாப்பாட்டை குறைச்சிட்டு இப்ப வந்து கீரையும் காய்கறியும் நிறைய சேர்த்திக்கிறீங்க. கீரைகள் என்னென்ன கீரைகள் சேர்த்துறீங்கம்மா?
1: கீரையில் தொய்ய கீரை, பருப்பு கீரை, தண்டங்கீரை எல்லாமே சேர்த்திட்டு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையே சேர்த்திட்டு இருக்கிறோம்.
0: காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் புடலங்காய், பீக்கங்காய், இதெல்லாம் பாவக்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லது. நீங்க வாரத்தில் எவ்வளவு நாள் இந்த காய்கறி எடுத்துக்கிறீங்கம்மா?
1: பீக்கங்காய் 1 எடுத்துக்குவோம், கேரட் பீன்ஸ் 1 எடுத்துக்குவோம், கத்திரிக்காய் 3/4 எனக்கு பிடிக்கும். கத்திரிக்காய் வாரத்தில் 3 கத்திரிக்காய் வறுத்துக்குவே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பல்லாதனால அது ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காயும் எடுத்துக்குவோம். வெண்டைக்காய் வாரத்தில்

0: ஒரு முறை பாவக்காய் எல்லாம் கிடைக்கிறப்போ சமைச்சு சாப்பிட்டுக்குவோம்.
1: இப்போ நம்ம உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கர்ல தான் நம்ம அரிசி சாதம் எல்லாமே வைக்கிறோம். அந்த காலத்துல நீங்க மண்ணடுப்புல விறகு வச்சு அரிசி எல்லாமே கொதிக்க வச்சு கஞ்சி வடிச்சு செஞ்சிருப்பீங்க, அந்த அனுபவங்களும் எங்கிட்ட பகிர்ந்துக்கீங்களேன்.
0: அப்ப வந்து அரிசி நெல்லு குத்தி சுத்தமா குத்தி கிளீன் பண்ணி ஈ சட்டியில மண் சட்டியில வேக வச்சு அரிசி வடிச்சு கஞ்சியும் குடிச்சுக்குவோம். அந்த சாப்பாடு சாப்பிடுவோம். முந்தி சோளத்தையும் நல்லா போட்டு போ குத்தி அதைய கழிஞ்சு போட்டு அதையும் சமைப்போம். அப்ப வந்து எந்த நோவு நொடி இல்லை. இப்ப வந்து குக்கர்ல வைக்கிறதுனால தான் எல்லாம் முட்டு வலி முழங்கால் வலி வருதுன்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் ஆகுது. அதனால கொஞ்சம் சிறுதானியம் சேர்த்திட்டு வர ஆரோக்கிய உடம்புக்கு நல்லா இருக்குது.
1: அம்மா, இந்த புளி வேலையை பொறுத்த வரைக்கும் எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஆட்கள் கொடுக்கறாங்க, அதை பக்குவப்படுத்துறது நீங்க தான். வீட்டுக்குள்ள அது எப்படிமா பக்குவமா எடுத்து வைப்பீங்க?
0: அது பக்குவமா வந்து டப்பாவை தண்ணி இல்லாம நல்லா உணர வச்சு தொடச்சு போட்டு புளி நல்லா கொட்டையும் இல்லாம சுத்தப்படுத்தி பக்கெட்டில் போட்டு கிளீனா அமுத்தி வச்சுட்டோம்னா ஒரு வருத்திக்கு கெடாம இருக்கு. அதை எடுத்து குழம்புக்கு உபயோகம் பண்ணிக்கலாம்.
1: நம்ம ஒவ்வொரு வீடுகளில் பாக்குறோம் புளி வந்து கொஞ்சம் கருப்பா ஆகி போகுதுங்கம்மா. அப்புறம் ஒரு சில வீடுகளில் புளிக்கு கொஞ்சம் ஒவ்வொரு வரிசைக்கு இடையில கல்லுப்பு போட்டு அமுத்தி வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணணுங்களா?
0: கல்லுப்பு போட்டு அமுத்தி வச்சா புளி வந்து கருப்பு வரும். கருப்பு வராம இருக்கணும்னா புளி வந்து டப்பாவில் அமுத்தி வைக்கிறோம். டப்பாவில் புளி போட்டு வச்சா மாசத்துல ஒரு முறை வந்து திறந்து வச்சிடணும். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் திறந்து வச்சோம்னா அந்த புளி கருப்பு வராது. உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டா வந்து புளி கருப்பு வந்துடும், புளி நல்லா இருக்காது. கருப்பு வராம அப்படியே நாம வச்சிருக்கணும்னா டப்பாவில் அமுத்தி அதே போல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மாதத்துக்கு ஒருக்க திறந்து வச்சிருவோம். திறந்து வச்சோம்னா அந்த ஆவியாகப்பட்டதெல்லாம் போச்சுன்னா புளி கருப்பு வராது. தட்டின மொழி மாதிரி இருக்கு. வருஷ கணக்கில் வச்சிருக்கலாம்.
1: நீங்க இந்த புளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எந்த அளவுக்கு நிறைய வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே மொத்தமா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிருவாங்களா, இல்ல சரஸ்வதி அம்மாகிட்ட போனா சுத்தமான புளி நல்ல புளி நம்மளுக்கு கிடைக்கும்னு இங்கேயே வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்களா, அத பத்தி சொல்லுங்க.
0: புளி சுத்தமா இருக்குமென்னு சொல்லி இந்த பக்கத்து ஊர் பூரா வந்து வாங்குறாங்க எங்கிட்ட புளி. புளி நல்லா தொப்பை இல்லாம கொட்டை இல்லாத சுத்தமா வைக்கிறதுனால வந்து வாங்கிட்டு போறாங்க. அவங்க கிட்ட நானும் சொல்லி விடுவேன், இப்படி உப்பு போடாதீங்க, உப்பு போட்டா புளி ஒரு ஆறு மாசத்துல கருத்து வந்துரு. உப்பு போடாம டப்பாவில் போட்டு மாசத்துக்கு ஒருக்கா வந்து திறந்து மூடி திறந்து வச்சீங்கன்னா அந்த ஆவியாகப்பட்டது போனா கருப்பு வராது, தட்டின புளி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது போக காய் வாங்குறதுக்கு வந்து பொள்ளாச்சியிலிருந்து வருவாங்க ஏபேரிய. அவங்க வந்து காய் அப்படியே மூட்டையோட எடை போட்டு வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க.
1: உங்களுக்கு புளிய காயா குடுக்கறதுல ஓரளவுக்கு லாபம் கிடைக்குமா, இல்ல நீங்களா புளி தட்டி வித்தா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குமா?
0: புளி தட்டி வைக்கிறதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும். காயா வித்ததுன்னா அந்த அடிக்கிற கூலிக்கும் பொறுக்கிறவங்களுக்கு அது சரியா போகு, அது லாபம் இருக்காது. புளி தட்டி வித்ததுன்னா புளி கொஞ்சம் எச்சு விலை, காயா வித்தோம்னா கொஞ்சம் கம்மி விலை. அது நம்மளுக்கு ரிஸ்க் இல்லை. தட்டி எடுத்து வச்சோம்னா வேலையும் இருக்குது, கொஞ்சம் லாபமும் கிடைக்கும்.
1: இந்த தொழில் நாங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களால செய்ய முடியாது. உங்களுக்கு 10-50 வருஷத்துக்கு மேல நீங்க இந்த தொழில் செய்யறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னென்னமா? இப்ப மழை காலத்துக்கு புளிய பக்குவமா வைக்கணும், அதே சமயத்துல ஒரு சில வருஷங்கள்ல காய் குறைவா பிடிக்கும், உங்களுக்கு லாபம் குறைவா வரும், இத பத்தி கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்க.
0: காய் குறையா பிடிச்சிச்சுன்னா வந்து அடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம், காய் நம்ப ஒழுகாது. பொறுக்கிறவங்களுக்கும் சிரமம், அங்கொன்னு எடுக்கணும். காய் நிறைய பிடிச்சதுன்னா நிறைய பொழு பொழுன்னு உழுகு. அடிக்கிறவங்களுக்கு சிரமம் இருக்காது, பொறுக்கிறவங்களுக்கு நிறைய சாக்கு நிறைப்பாங்க, அப்ப கொஞ்சம் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். கம்மியா பிடிச்சதுன்னா லாபம் ஒன்றும் இருக்காது. அங்க குத்தகைக்கு எடுக்கிறதுக்கும் அடிக்கிறக்கும் பொறுக்கிற கூலிக்கும் தான் சரியா இருக்கு. ஏதோ நம்மளுக்கு கூலி மாதிரி காசு கிடைக்கும், லாபம் ஒன்றும் அதை பார்க்க முடியாது. நம்ம பிடிச்சா லாபம் கிடைக்கும். ஒரு வருஷம் அப்படியும் போகு, ஒரு வருஷம் கிடைக்கும், ஒரு வருஷம் கரெக்டாக போயிரு. நம்ம போடுற காசுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் கொடுக்கறக்கு அளவா இருக்கு. மரத்துகள் எப்படி பிடிக்குதோ அப்படித்தான் நிர்வாகம் பண்ண முடியும்.
1: 2 நாளைக்கு முன்னால உங்களை பார்க்க வரும்போது நீங்க வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போயிட்டீங்க, வருஷம் வருஷம் போயிடுறதா ஐயா சொன்னாருங்க. அந்த கோயில் பத்தி கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலங்கம்மா. நீங்க சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருக்கீங்களா, அங்க என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
0: வந்து போய் நான் வீரமேல போயிட்டு இருக்கிறேன். ஒரு 20 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அங்க போயிட்டு இருக்க முடிக்க ஒரு அளவுக்கு ஒரு காசுக்கா ஒரு மனசுக்கு ஒரு திருப்பதியே நல்லா இருக்குது. ஆனா வீரமலை வந்து ரொம்ப பிடிச்சது. நாம கும்பிட

0: கோரிக்கையும் நிறைவேறி கல்ல குமிச்சு அந்த சின்னரு பொண்ணு நினைச்சு தாமரையா பத்தினி உன்னுடைய கவனம் நினைச்சு நாம ஒரு கல்ல குமிச்சு வச்சு கும்பிட்டு போட்டு வந்தோம்னா அந்த காரியம் நடக்குது. அதனால வந்து வருஷம் ஒருக்கா நான் போயிட்டே இருப்பேன். ஆனா நல்லா இருக்குது, அந்த கோயிலுக்கு போனா மனசுக்கு திருப்பதி சந்தோஷமா இருக்குது.
1: அந்த கோயில்ல மிக முக்கியமானது படுகளம், அதை பத்தி உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நினைவுகள்.
0: அந்த வீரமலை போச்சுன்னா முதல்ல செல்லாண்டி அம்மன் வந்து சின்னரு பூனரை எடுத்து வளர்த்துனது. அந்த சாமியை கும்பிட்டுட்டு கிழக்க பொனிவள நாடு போவோம். அங்க வந்து தாமரையாளு குன்னுடைய கவனமும் சந்தோஷமா நல்ல முறைக்கு வாழ்ந்து அரமனை கட்டி வாழ்ந்த இடம் பொனிவள நாடுன்னு அதுக்கு பேரு. அதை கும்பிட்டு போட்டு ஆதியா வந்தோம்னா பெரியக்கா கோயில் அக்காண்டீஸ்வரின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து கும்பிடுவோம். அந்த கோயிலில் கும்பிட்டு போட்டு தவுசு மலைன்னு பேரு. அந்த தவுசு மலை வந்தோம்னா மேலே போய் தவுசேறி கும்பிட்டு போட்டு வந்தோம்னா அது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு தான் வீரமலை போயிட்டு இருக்கிறோம். படுகளை காட்டுக்கு வந்தோம்னா அந்த சாமி நினைச்சாங்கன்னா படுகளம் பூரா உழுகு. படுகளை வந்து பெண்கள் உழக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் உழவாங்க. தங்க அருக்காணி வந்து சிம்மாடு கூட்டி தீர்த்தம் வச்சுட்டு வருவா. முத்துப்பல்லாக்கள் வருவா, பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி, நான் சூப்பராக இருக்கு. அந்த முத்துப்பல்லாக்கள் வந்து படுகளை நிறையா உழுவாங்க. அந்த தங்க அருக்காணி வந்து ஒரு பத்து பேர்த்து பிள்ளையாத்தான் வருவா. வந்து இறங்கி அந்த சிம்மாட்டை இறக்கி கையில் வந்து தீர்த்தெடுத்து தெளிச்சானா அந்த படுகளை உழந்தவங்க பூரா தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிப்பாங்க. அது பார்க்கறக்கு நல்லா இருக்கு.
1: அந்த பொன்னர் சங்கர் நிகழ்வுல நடக்கக்கூடிய பாடல் ரெண்டு வரி பாடுங்களேன்.
0: தங்க அருக்காணி அன்னமார காணம்னு இந்த வந்து பாடிட்டு வருவா. அப்ப வந்து அந்த நாள் வந்து அன்னமார காணம்னு தொலைவிட்டு வார தங்க அருக்காணி. அப்பதான் சொல்லிட்டு வருவா, அண்ணா நீங்க எங்க இருக்கிறீங்கோ, நான் இப்படி உன்னை தேடிட்டு வாரனேன்னு சொல்லி அழுதுட்டு புலம்பிட்டு வருவா. அந்த புலம்பிட்டு வரும்போதுதான் மாயவர் பார்த்துட்டு இப்ப புலம்பிட்டு வந்து உளுந்துருவா தங்க அருக்காணி. மாயவர் பார்த்துட்டு அன்புல் போட்டா தண்ணி வரும் அந்த வேர்ல. அந்த தண்ணி போய் தங்கா முகத்துக்கு தெரிச்சதுன்னா தங்கா எந்திரிச்சு அண்ணமாரி கிட்ட வந்து சேருவா. சேரும்போது அவங்க வந்து வாலில் விழுந்து இறந்துடுறாங்க படுகளை காட்டுக்கு. அதான் பேரு படுகளை காடுன்னு. இறந்துட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத, அதுக்கு வந்து அதைய கும்பிட்றதுக்கு தான் நான் அங்கே போயிட்டு இருக்கிறோம். வருஷம் ஒரு முறை போகிறோம், ஆனால் சந்தோஷமாக கும்பிட்டு வரோம். அப்புறம் சாமுக்கு வந்து கடைசி நாள் மாட்டு மேலே வருவா. அப்படி சாமுக எங்கே வருவா அப்படி அணியாபுதூர் தான் கடைசி வேட்டு முஜியமாக மேற்கால. குன்னுடைய கவனமும் தாமரையை பற்றினி பொன்னிவேளை நாட்டிலிருந்து இங்கே வந்துடுவாங்க. அணியாபுதூர் தான் கடைசி. அங்கே மாடு வந்து திளம்புற இடம். திரும்பி கிழக்க போகும்போது கொஞ்சம் மேற்கால வேட்டு முஞ்சியமையில சொல்லுவாங்க ஒரு ஆசும் போசம் நடக்கும் அப்படின்னு. அந்த நாளையில் சொன்னது நடந்தது. இன்னையும் இன்ன வரையும் அது நடந்துட்டு தான் வருதாமா, அதையும் நாங்கள் காதில் கேட்டோம்.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் நீங்கள் நிறைய அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு விடுகதைகள் நிறைய தெரியும் அப்படின்னு நீங்க ஆரம்பத்தில் என்னென்ன விடுகதைகள் போடுவீங்க ஒரு ரெண்டு சொல்லுங்களேன், நாங்களும் யோசனை பண்ணி பார்க்குறோம்.
0: நீருட்டு நிலங்குழுந்து நிலத்து வாழ கொலை சாஞ்சு கப்புட்டு கவருட்டு காக்கா குக்கறக்கு இடமில்லை அப்படிங்கும்போது அது என்ன கதை, அது எப்படி விடுவிக்கிறதுன்னு நீங்கள் விடுவிக்க முடியுமா? இல்லை அதை நானே சொல்லட்டுமா?
1: நீங்களே சொல்லிருங்கம்மா, நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: நீருட்டு நிலங்குழுந்து நிலத்து வாழ கொலை சாஞ்சு கப்புட்டு கவருட்டு காக்கா குக்க இடமில்லைங்கும் போது அது வந்து நெல்லம் கொலை. அந்த நெல்லங்கொலை மேலே காக்காய் உட்கார முடியாது. அதுக்கு தான் இந்த கதை, இப்படி ஒரு பழமொழி இந்த கதை சொல்கிறேன். அப்புறம் மீண்டும் பூசணி

0: ஏழுக்கு இந்த கதை வந்து விடுவது எப்படின்னா, நம்ம வந்து உயிரோட இருக்கிறவங்களுக்கு கத்திரிக்காய் சாதம், நாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு அந்த பூசணிக்காய் சாதம், நம்மளுக்கு இறந்தவங்களுக்கு பூலோகம் தான் சொந்தம்னு இந்த விடுகதை இப்படி ஒரு முடிவு. இந்த விடுகதை அது இந்த கதை வந்து பூசணிக்காய் உயிரோட இருக்கிறவங்களுக்கு, இறந்தவங்களுக்கு பூலோகம்னு இந்த கதை விடுவிக்கலாம்.
1: அம்மா, நீங்க வட்டக்குமி பாட்டு ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு நிறைய பெண்கள் ஆண்கள் சொல்றாங்க இந்த மலைப்பாளையம் கிராமத்துல. அது மட்டும் இல்லாம விடுகதைகள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஆலாதி

0: பாட்டு நல்ல நல்ல பாடல்கள் நீங்க எங்ககிட்ட பாடி காமிச்சீங்க. இந்த பாடல்கள் எல்லாமே உங்க வயசுல இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் சின்ன வயசுல இருக்கக்கூடிய மகளிராகட்டும் கத்துக்கறக்கு ஆர்வமா இருக்காங்களாங்கம்மா?
1: ஆர்வமா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் புரியாது, சீக்கிரம் படிக்கிறது இல்ல. நான் வந்து சின்ன வயசுல படிச்சது வந்து எனக்கு மறக்க மாட்டேங்குது, அந்த நெஞ்சு விட்டு ஞாபகம் அது போகாது. இப்பத்த பெண்ணுக்கு பூரா சொன்னமுன்னா அது சினிமா ஞாபகத்துல போய் பழைய பாட்டுக்கெல்லாம் வந்து விரும்பி பிடிக்கிறது இல்ல.
0: சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் இளம் வயதினர்களாகட்டும் உங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாகட்டும் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அந்த அனுபவங்கள் கொஞ்சம் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: தூங்கிறது 9 மணிக்கு தூங்குவேன், உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லா இருக்கு. காலையில் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சுக்கணும், 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி வாசல் துடைச்சிட்டு கால் முகம் கழுவி டீ கீ வச்சு குடிக்கிறது பழக்கம், அப்படி எந்திரிக்கிறத நல்லது. அதுக்கு மேலே வந்து பொழுது கிளம்புறதுக்கு பிற்பாடு வாசல் கூட்டி வாசல் துடைக்கிறது புண்ணியம் இல்லை. சாயங்காலம் அப்படித்தான், பொழுது இறங்குறதுக்கு பிற்பாடு தான் தண்ணி இறக்கி வேணும், பொழுது இறக்கியில் தண்ணி இறக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க, தீராத சொத்து எப்படி தீரதுன்னு போய் சாமி கேட்டாங்களா, சாமி சொல்லிச்சா காலையில் பொழுது கிளம்புறதுக்கு பிற்பாடு நீ சுவாச தொழிச்சு வாச கூட்டு, பொழுது இறக்கையில் சாயங்காலமாக தண்ணி இறை, உனக்கு இறக்கிற சொத்து காணாமல் போயிருன்னு சொன்னாங்களா. அதே மாதிரி அந்த சொத்துக்கார அம்மா பண்ணிச்சா, வெடியால் பண பொழுது மேலே பொழுது கிளம்பி வந்ததுக்கும் பிற்பாடு வாச கூட்டி சாணி கரைச்சி வாசலுக்கு இறச்சுதாமா, மாலை நேரத்தில் பொழுது பண பொழுது பொழுது இருக்கும்போதே தண்ணி இறச்சுதா. அப்படி ஒரு 4-5 வருஷம் காலம் அப்படி செய்யும்போது இறக்கிற சொத்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போச்சா. இப்போ வந்து அப்படி செய்யறது தவறு. 5 மணிக்கு எந்திரிச்சு வாச கூட்டி வாச தொழிச்சிருவோணும், சாயங்காலம் பொழுது இறங்குறதுக்கு பிற்பாடுதான் தண்ணி இறக்கணும். அதுதான் எனக்குள்ள நடைமுறை, நானும் இறக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன்.
0: ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவிகரமா இருக்கணும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு பொம்பளை கொஞ்சம் முடியலனாலும் ஆம்பளை ஏதோ ஒரு கைக்கு ஆகாத வேலை ஒரே ஒரு வேலை செய்யணும். பொம்பளை வேலை செஞ்சுட்டு வராளே அப்படின்னு ஏதோ ஒரு காப்பி வைக்கிறதா ஏதோ ஒன்று பழகியிருந்தா ஆம்பளை செய்யலாம். பழகாத ஆம்பளைகளும் சில பேர் இருக்கிறாங்க. அந்த பொம்பளை படுத்து கிடந்தாலும் அந்த பொம்பளை ஏதோ எந்திரிச்சு சமைக்கணும், டீ வச்சு குடிக்கணும், அப்பேற்பட்ட ஆம்பளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து டீனா சும்மா சும்மா வச்சு குடிச்சுக்குவார் இந்த ஐயா. அடுப்பு கட்ட ஒரு வேலை செய்ய மாட்டார், 3 நேரம் சாப்பிட்டுக்குவார், பொட்டு மணியாட்ட உட்காந்துக்கிறாரு. அதுதான் எங்கள் வீட்டுக்காரர் பழக்கம், நான் என்ன செய்ய முடியும்?
0: அம்மா, நீங்கள் ஒரு சில ஆம்பளைகள் வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கும் போது ஐயா எங்களை திரும்பி பார்க்குறாரு. அது நிலைமா, நீங்கள் இது வரைக்கும் சொன்ன விவரங்களை எல்லாருமே நாங்க கடைபிடிக்கிறோம், அதை வந்து செயல்படுத்துறோம், சரிங்களா?
1: சரி சாமி.
0: இது வரைக்குமா உங்களுடைய அனுபவத்துல என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க, நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அது மட்டும் இல்லாம நிறைய கோயில்களுக்கு போறீங்க, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எங்க கிட்ட பகிர்ந்துட்டீங்க. ஒரு குடும்பத்துல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்யணும், எப்படி தூங்கணும், என்ன மாதிரியான உணவுகள் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற தகவல் நிறைய கொடுத்தீங்கம்மா. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு நாள் நாங்கள் உங்ககிட்ட குமி பாடலுக்காக வருவோம், நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அந்த பாடலை பாடி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குதுங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: இதே மாதிரி சொன்ன மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குமி பாட்டுக்கு வந்து பொம்பளை 10-20 பேர் இருக்கணும், இருந்ததுன்னா நல்லா இருக்கு, வானொலிக்கும் நல்லா பிரியமா இருக்கு கேட்கறக்கு. இப்போ வந்து நான் ஒரு பொம்பளை அப்படியே தக்குரியா சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பொம்பளை இருக்கும்போது குமி பாட்டு சூப்பராக பாடுவேன். உங்களுக்கு வரும் வானொலிக்கு, கோயம்புத்தூர் வானொலிக்கும் நன்றி, வணக்கம்.
0: இதுவரை கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்தும் இதர தோட்டத்து வேலைகளை எப்படி பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் செய்ய வேண்டும் என்பது குறித்தும், இளம் வயதினர்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்தும் நம்மிடையே நிறைய விவரங்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்கள். இவர் கூறிய அனைத்து கருத்துக்களையும் நாமும் கடைபிடிப்போமே. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வாசிக்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெறவுள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8222469459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா? இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: சூப்பர்.
4: டோன்ட் மிஸ் இட்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு

வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு கிராமபோனும் 103 நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம். ஓகே நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.

0: ஆஹா,
1: குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்து

0: இங்கடா நில்லுங்கடி.
1: ஒன்பது நிமிஷம் கேட்டுட்டு இருக்கீங்க கிராம போனும் 103 நிகழ்ச்சியில. நம்ம வந்து அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பாத்துருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் குறுநகிரிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்கம்மா.
1: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
2: அழகோட்டி படத்துல கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்கிற பாட்டு போடுங்க.
1: ஓகேங்க, கண்டிப்பா போட்டலாம். நன்றி,
2: நன்றிங்க.

0: நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்கு. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கிராமபோனும் 103 நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: எங்களது அன்பு சௌதரி மனோமணி அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பிரிச்சோல் வணக்கம்.
3: வணக்கம்.
4: கேரளா மாநிலம் குளிஞ்சாம்பாருந்து சைஃபுதீன்.
3: ஓகேங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து இருகோடுகள் என்ற படத்துல நான் ஒரு குமாஸ்தா பாடுவேன் தமாஸ்தா.
3: ஓ சூப்பர், ஓகேங்க, நன்றி
4: நன்றி, வணக்கம்.
5: நான் ஒரு குமாஸ்தா, நான் பாடுவேன் தமாஷா.

வீட்டில் போட்டி கண்டு வந்த நாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் காரியத்தில் போட்டி கண்டு வந்த நாள் காதல் கண்ணகிக்கும் மாதவிக்கும் வந்ததால் கற்பினோடு காதல் வைத்த போட்டியில் பதில் காலம் கூட சொல்லவில்லை ஏட்டினில் ஒருவருக்கொருவர் குறைந்தவர் அல்ல இவளுக்கு அவளே மேல் என்று சொல்ல அன்று போல இன்று

0: நான் ஒரு குமாஸ்தா.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: என்ன
5: பாட்டு வேணும்?
4: புன்னகையோ பூமழியோங்கிற பாடல்.
5: ஓகேங்க, கண்டிப்பா போட்டுடலாம். நன்றி.

0: நேயர்களே, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: சத்தியமங்கலம் ராசப்ப கவுண்டர் சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
4: அன்பேவா படத்துல இருந்து புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறேன். நன்றி மேடம்.
0: கண்டிப்பா போட்டுடலாங்க. நன்றி.

நேரம் 3:30. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார்.

காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சேயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: FM Rainbow 103 நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு மயக்கும் மாலை பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அருமையான பாடல்கள் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலா உதய கீதம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டும் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. பாடல் ஆசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அடுத்ததாக ரயிலுக்கு நேர்மாச்சு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது, எழுதி இசையமைத்தது எஸ் ஏ ராஜ்குமார்.

0: தீபாவளிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்கிறது இல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூறிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: வெப்பநிலை 20.
1: படிக்காதவன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா, எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறினா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

4:28 கேட்டிருக்கீங்க மயக்கும் மாலை நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் சின்ன பூவை மெல்ல பேசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. பாடலுக்கு வரிகள் மற்றும் இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அடுத்ததா ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து மனோ எஸ் பி சைலஜா பாடியது. பாடலுக்கு வரிகள் மற்றும் இசை இளையராஜா.

0: கேட்ட பாடல் மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சிற்பி. மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் உதயகுமார், இசை இளையராஜா.
1: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

மயக்கும் மாலை தரக்கூடிய அடுத்த பாடல் முந்தானி முடிச்சு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

மயக்கும் மாலை தரக்கூடிய நிறைவான பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் தருண் மன்னேப்பள்ளி கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: அஞ்சு மணி மூணு நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் சொல்லிட்டு சித்திர சவானம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட் யாரு அப்படின்னா தொழில் முனைவோர் ரீட்டா. அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நம்ம அவங்களோட தான் பேச போறோம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மனோன்மணி,
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே கொடுத்தா நல்லா இருக்குங்க மேம்.
2: கண்டிப்பா. நான் வந்து இந்த தருணத்தில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன ஒரு விஷயத்துக்கு பெருமைப்படுறேன் அப்படின்னா, நான் கோவையிலேயே பிறந்து 45 வருடங்களாக கோவையிலேயே இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆல் இண்டியா ரேடியோ வந்து இருக்கிறதுலையே வந்து பழமையான ப்ளஸ் எல்லாருக்கும் எல்லா ஏஜ்லேயும் இருக்கிறவங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ரேடியோ இந்த எஃப்எம். ஸோ அதனால் வந்து இதில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஜோனில் வந்து நான் வந்து உங்கள் கூட பேசணுங்கிறது. அண்ட் டைரெக்டாக பீப்புளும் இதை கேட்குறாங்கங்கும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்குது.
1: கண்டிப்பாக.
2: ஓகே. ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிறந்து வளர்ந்தது எகெயின் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூர் தான். ஸ்கூலிங் இங்கே தான் முடித்தேன். காலேஜ் கரஸில் பண்ணேன். எனக்கு அழகான இரண்டு குழந்தைகள் இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் என்னோட வாழ்க்கை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து காலேஜ் முடித்ததும் ஆக்சுவலாக காலேஜ் முடிக்கவே வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 வருடம் பேங்கிங் அந்த செக்டரில் நான் ஒர்க் பண்ணக்கப்புறம் எனக்கு திடீர்னு வந்து, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோமே, நம்ம ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து காந்திபுரமில் வந்து எனக்கு ஒரு கடை கிடைச்சிது ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஒரு அதை பற்றி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எதுவுமே ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் வந்தோம் நாங்கள், அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 15 இயர்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் என்னோட பேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணணும். ப்ளஸ் வந்து நான் பேசிக்கலி வந்து ஒரு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன். எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணுங்கிறத தாண்டி ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிற பர்சன் ஆக்சுவலாக. ஸோ அதில் அந்த ரிலேட்டபுளாக வந்து நம்ம நிறையா வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த பயணம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ என்னோட பிஸ்னஸ், என்னோட பயணம், ப்ளஸ் என்னோட பேஷனான ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே அப்படியே ஃபாலோ ஆகிட்டுருக்கு.
1: ஓகேங்க மேம். கடைன்னு சொன்னீங்க, பட் என்ன கடை அப்படின்னு வந்து லிஸ்னஸ்க்கும் தெரியாது இல்லையா? ஸோ அது என்ன கடைன்னு அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: ஓகே. நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் வச்சுருக்கேங்க ஆக்சுவலாக. சைனீஸ் மற்றும் சாட் ஐட்டம்ஸ் தெரியும், கோவை காளான்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம், காளான், பேல்புரி, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் பண்ணுறோம். சைனீஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரைஸ் நூடுல்ஸ்ன்னு அந்த ரிலேட்டபிளான ஐட்டம்ஸ் பண்ணுறோம்.
1: ஸோ
2: ஆமாம், இது வந்து 15 வருஷமாக வந்து நம்ம கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்து நான் அது வந்து ஒரு 15 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன்.
1: ஓகேங்க மேம். மேம் நிறைய ஃபீல்டு இருக்குது, நீங்கள் அந்த ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு வந்து சரி ஓகே நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இது மேலே ஆசை வந்துச்சுங்க மேம்?
2: சி, நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒரு மனுஷ ஒரு ஒரே ஒரு பிஸ்னஸ் வந்து எப்பவுமே சாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் தான்.
1: கண்டிப்பாக.
2: ஏன்னா சாப்பிட்ற வரைக்கும், மனுஷன் சாப்பிட்ற வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் இன்னொன்று யோசிச்சது என்னன்னா, அந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ள வந்து என்ன வந்து பண்ண பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணலாம், அந்த இடத்துல என்ன தேவையா இருந்தது அப்படின்னு நாங்கள் பார்த்தப்போ அங்கே நிறைய டீ ஷாப்ஸ் இருந்தது, ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ அப்போ நான் யோசிச்சதான், சரி ஓகே நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போடுவோம் அப்படின்ட்டு. பட் உண்மையா சொல்லணும்னா அதை பத்தி எந்த பேக்ரவுண்ட் நாலேஜும் கிடையாது. ஸோ இது வந்து நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமா நான் தெரிஞ்சு எல்லா விஷயங்களையும் அனுபவப்பட்டு

0: இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருக்கு.
1: மேம் எனக்கும் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோம், அது அந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருந்துச்சுங்க மேம். அதுக்காக நான் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து உன்னால் தனியாக பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நிறைய மேன் பவர் வேணும், கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தால் தான் ஹோட்டல் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக ஹோட்டல் தொழிலில் வந்து சந்தித்த சவால்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். எப்படி நீங்கள் தனியாக இதை வந்து ரன் பண்ணுறீங்க?
0: ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது பதிவு பண்ணணும். ஆக்சுவலாக இது நான் தனியாக பண்ண கிடையாது, இது நான் ஃபேமிலியா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நானும் ஹஸ்பண்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரீசன்ட் டைம்ல தான் வந்து நான் தனியா பண்றேன். என்ன ரீசன்னா, இப்ப நம்ம அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம், தனியா நம்மளால அது ஹேண்டில் பண்ண முடியுங்கிற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனால இப்ப நான் தனியா பண்றேன். சோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என் ஹஸ்பண்டும் நானும் ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நாங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். உங்க ஃபேமிலியில சொன்ன மாதிரி ஹோட்டல் பிசினஸ்ங்கிறது நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அட கூட்டமா இருக்கு, நிறைய பில் வரும், அமௌண்ட் வரும், ஒரு ஒரு தோசையோட விலையே வந்து ஒரு மாவோட விலையே 30 ரூபா தான், ஒரு 10 தோசை போட்டா 300 ரூபா சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்கு. பட் பேக் டு இட், அதுல நிறைய நீங்க வேலை செய்ய வேண்டி இருக்கு. நத்திங் இஸ் ஒரு சிம்பிளா கிடைச்சிடாது. சோ கண்டிப்பா இதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் 100% இருக்கணுங்க. சக்சஸ்ஃபுல் ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இட் வில் பி அ ஃபேமிலி பேஸ்டான ஒரு பிசினஸா இருக்கும், இல்ல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருப்பாங்க, அவங்கதான் வந்து சக்சஸா வந்து இந்த பிசினஸ கொண்டு போயிருக்க முடியும்.
1: ஓகேங்க மேம். மேம் மற்ற ஹோட்டல்ஸை விட உங்களோட ஹோட்டல் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? உங்களோட ஹோட்டல்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல மேம், அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க மேம்?
0: சாட்ஸாக இருந்தாலும் சைனீஸ் ஐட்டமாக இருந்தாலும் எங்கள் தட்டில் எப்போவுமே இலை வச்சு தான் தருவோம் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆக்சுவலாக. அண்ட் எகெயின் நாங்கள் எப்போவுமே வந்து அந்த பழைய ஐட்டம், அதாவது முந்தின நாள் ஐட்டம் வந்து நம்ம இந்த ஃபுட்ல இன்னைக்கு சேர்த்து கொடுக்கறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இருக்காது. அன்னைக்கு நம்ம செய்யற அந்த ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் அன்னைக்கு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுப்போம். அண்ட் மோர் ஓவர் இப்ப நீங்க அந்த லைன்ல, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இட்ஸ் ரொம்ப கமர்ஷியலான ஏரியா, அது ஒரு 23 கடைகள் இருக்கக்கூடிய ஏரியா. அதுல நம்ம ஒரு கடை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் தான். ஸோ எங்களோட நாங்க கொடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே குவாலிட்டியாவும் இருக்கும், பிளஸ் வந்து ரொம்ப கொஞ்சமும் இல்லாம அவங்க கொடுக்கற பிரைஸ்க்கு வந்து ஒரு திருப்தியா நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான்.
1: ஓகேங்க மேம், தொடர்ந்து பேசலாம் மேம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: 5:15 கேட்டுட்டு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் ரீட்டா அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இப்போ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்ல எதெல்லாம் நோட் பண்ணணும், எதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா ரன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து நீங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஹோட்டல்னா என்ன மாதிரி ஐட்டம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு 10 ஐட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த 10 ஐட்டம் என்ன ஐட்டம்ங்கறத ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அதுல உங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஒன்னு இருக்கணும். அது உங்ககிட்ட மாத்திரம் தான் கிடைக்கணும், வேற எங்கேயும் கிடைக்கக்கூடாது. நம்பர் ஒன். நம்பர் டூ, லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, லொகேஷன் எங்கேயாவது அவுட் ஆச்சுன்னா என்டையர் திங் வந்து அவுட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க வைக்கக்கூடிய ஹோட்டல் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாண்ட், காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். இது கூட நீங்க உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்க சேர்க்கும் போது இந்த மாதிரி பீப்புளுக்கு இது மீட் அவுட் ஆகுமா, இது வந்து இது இவங்க வந்து லைக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நீங்க பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயம் லொகேஷன். நீங்க என்ன ஃபுட் வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். நியரஸ்ட் வந்து ஆக்சசபிலிட்டி, அதாவது ஒரு பார்க்கிங் வந்து டெஃபினெட்லி இருக்கணும். பார்க்கிங்கே இல்லாம இருந்ததுன்னா அதுவும் ரொம்ப சிரமம். ஸோ அதனால அதே மாதிரி ப்ரைசிங், நீங்க வைக்கக்கூடிய ஏரியா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னா அங்க நீங்க ஹை ஒரு ரேட் வச்சு நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. அந்த பிளேஸ்க்கான ஒரு ரேட் என்னவோ அதை வச்சுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதா இருக்கு. இதெல்லாமே நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ மெயின் விஷயங்கள்லாம் இதுதான்.
0: ஓகே மேம். மேம், உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன், நீங்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் மாரத்தான்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் 15 வருஷமாக வந்து நீங்கள் மாரத்தான்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் இது பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, எப்படி

0: கண்டினியூவா இவ்வளோ வருஷமும் பண்ணுறீங்க?
1: பேசிக்காக எனக்கு வந்துங்க ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து எனக்கு ஆர்வம் இருக்கும். நான் வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்ல எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் ப்ளஸ் சைக்கிளிங்லெல்லாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஆர்வம் எப்போவுமே இருந்தது. ஸோ நார்மலாக வந்து விமென்ஸ்க்கு வந்து ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா, அந்த மேரேஜுங்கிற ஒரு பிரேக் இருக்கும், அப்புறம் அந்த குழந்தைங்கள்னு வரும்போது அது ஒரு அடுத்த பிரேக் இருக்கும், அப்புறம் நம்ம ஒர்க் அப்படி இப்படின்னு போகும்போது நிறைய பிரேக்ஸ் எழுகும்போது அந்த நமக்கு அதில் இருக்கிற பேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லை வந்து சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு லேட்டரான ஒரு மேரேஜ் ஆகி ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டஸ்ட் அலர்ஜி மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில உடலில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எனக்கு வர ஆரம்பிக்கவும் வந்து சரி நான் நினைச்சேன் சரி ஓகே நம்ம ஏன் வந்து ஒரு சின்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு வந்ததுதான் வந்து இந்த ரன்னிங்.
0: ஓகேங்க மேம். மேம் இப்போ மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு வந்து மன வலிமை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
1: ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மருதமலை போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து படியில் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு மேபி அன்னைக்கு காலையில் ஒரு கால் வலி இருந்திருக்கலாம், பட் நீங்கள் வந்து மலையில் நான் படியில் ஏறி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது நீங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா மைண்டில் ஃபிக்ஸ்
0: பண்ணுறீங்களா?
1: ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்குமே ஒரு மைண்டை செட் பண்ணணும், நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். அண்ட் மேரத்தான் ஆர் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து எப்படி வேணால் போய்க்கலாம், பட் அந்த 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு ஹாஃப் மேரத்தான் பண்ணுறதாகட்டும், இல்லை 42 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் மேரத்தான் பண்ணுறது வந்து முழுக்க முழுக்க உங்களோட மைண்ட் செட் தாங்க. வெல் ட்ரெயின்ட் பாடி பிளஸ் அ மைண்ட் செட், அந்த மைண்ட் செட் மாத்திரம்தான் உங்களை வந்து ஃபைனல் லைனுக்கு கொண்டு போகும். ஸோ அது ரன்னிங் வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி, அதை வந்து நீங்கள் பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம்.
0: ஸோ
1: அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். ஒரு ஒரு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பண்ணுறதுக்கு பெரிய ட்ரைனிங் தேவைப்படல, நீங்கள் ஒரு லாங் ரன்னிங்கெல்லாம் போகணும்னா கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: கண்டிப்பாங்க மேம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களை தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: 5:25 கேட்டுட்டு இருக்கீங்க சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில. தொழில் முனைவோர் ரீட்டா அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. மேம், இப்போ வந்து நீங்க ஹோட்டல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் மாரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொன்னீங்க. இன்னொரு புது விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், என்னன்னா பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃப் கோவை அப்படின்னு சொல்லி ஒரு டிராவல் கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இதுல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, எப்படி உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுங்க மேம்?
1: ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம குரூப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம தான் வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ண தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது. இப்போ நார்மலாக நம்ம எல்லா பக்கமும் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம், அது ஒரு லோக்கல் ட்ரிப் ஆகட்டும், இல்லை வந்து அவுட் ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் ஆகட்டும். ஸோ இங்கே என்ன ஆகிடுது, ஜென்ரலாக வந்து அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, டிக்கெட்டிங் போடுறது, இது எல்லாமே வந்து நான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்பவுமே போயிட்டே இருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக நமக்கு சி ட்ராவல் பண்ணால் பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாத பர்சனே கிடையாது. ஸோ அதில் நானும் ஒருத்தி. ஸோ ஏன்னா ட்ராவல் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃப் கோவை எப்படி வந்ததுன்னு கேட்டால், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ஜிம் மேட்ஸ் ஆக்சுவலாக. அவங்க நேம் வந்து ஆஷா. ரெண்டு ஃபவுண்டர்ஸ் இருக்கோம் இதில், நான் ஒரு ஃபவுண்டர், ஆஷாங்கிறவங்க ஒரு ஃபவுண்டர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஜென்ரலாக பேசிட்டுக்கும்போது இப்படியெல்லாம் ட்ரிப் எல்லாம் போகிறாங்கல்ல, நம்மளும் வந்து ஏன் வந்து ஒரு வீக்கெண்ட்ஸில் ஒரு ட்ரிப் பண்ணக்கூடாது, எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்ற டைமில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃப் கோவை. ஸோ இதில் பியாண்ட்

0: பார்படர்ஸ் ஆஃப் கோவையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் ஒன் டே ட்ரிப்ஸ் பண்ணுறோம், டூ டேஸ் ட்ரிப் பண்ணுறோம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பும் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். அது எப்போ அப்படின்னா செப்டம்பரில் பண்ணுறோம். ஏன்னா செப்டம்பர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து கரெக்டாக எங்களுக்கு எங்களோட பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃபோட கோவையோட ஒரு ஒரு வருஷம், ஒன் இயர் பேபி. ஸோ அதை முன்னிட்டு வந்து நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணணும்ன்ட்டு நாங்கள் பண்ண ஒரு இதுதான் வந்து செப்டம்பர் மந்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ இது வந்து நிறைய பிளேசஸ் நாங்கள் கவர் பண்ணலான்ட்டு இருக்கோம் இனி ஃபியூச்சரில். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு, பீப்புள் சப்போர்ட்டில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது ஒரு அழகான கம்யூனிட்டி, அழகான கம்யூனிட்டி பெண்கள் வந்து வந்து இதில் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி இதில் பண்ணுறாங்க. ஸோ இது இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை ஒவ்வொரு மாதிரி பீப்புள் நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்குள்ளே வருது. ஸோ பயணம் நல்லது.
1: மேம் இப்போ நிறைய பேர் வந்து வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறக்கே டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் அதுலேயே இந்த ட்ராவல்லாம் பண்ணுறீங்க. இந்த ட்ராவல் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்?
0: எப்படி சேஞ்ச் பண்ணணுங்க? இப்போ நீங்கள் நம்ம ஜென்டலாக வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒரு நமக்கான விஷயங்கள் பண்ணுறோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், வீட்டில் இருக்கோம், பண்ணுறோம். இது வந்து ஒரு ருட்டீனாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக போகக்கூடிய அதே ரோடு, அதே ஆஃபீஸ் இல்லை அதே ஒர்க் பிளேஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் திரும்ப வரும். ஸோ இப்போ இதை தாண்டி வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாகட்டும், அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்க, எந்த மாதிரியான கல்ச்சர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அங்கே, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து நம்ம ரொம்ப கிரவுண்டட் ஆகிடுவோங்க. இப்போ நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் உண்மையாகவே அவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பயணம் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை கொடுக்கும். நம்ம வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், ஓ உலகம் இவ்வளோ பெருசா அப்படிங்கிற மாதிரி, நம்ம இவ்வளோ சின்னதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணும்.
1: ஸோ
0: பயணம் அந்த மாதிரி தான், அதை சொல்லிட்டே போகலாம். அது வந்து ஒரு பஸ்ல நீங்கள் ஒரு ஜன்னலில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டூ வீலரில் போகிறதா இருந்தாலும், ஒரு லாங் டிரைவ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை காரில் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் இஸ் பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
1: மேம் இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ விஷயத்துக்கு நடுவுலையும் வந்து நீங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், ஹோட்டல் பார்க்கணும், ட்ராவல் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் எப்படி மேம் டைம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க?
0: அதே 24 hours தாங்க. பட் என்னன்னா, நான் வந்து ஒரு 4:45 எந்திரிச்சிருவேன் காலையில். ஸோ எனக்கு அந்த எனக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே நினைப்பேன். அந்த நான் 5 மணி ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா, 5 to 7 என்னோட பர்சனலான என்னோட ரொட்டீன் ஒர்க் அவுட்ஸோ இல்லை ரன்னிங்கோ இல்லை வாக்கிங்கோ என்ன கைண்ட் ஆஃப் இதாக இருந்தாலும் நான் அந்த 7:00 முடிச்சிருவேன். ஸோ 7:00 அப்போ ஒரு நமக்கான ஒரு விஷயங்கள் நம்ம மீ டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரியை சார்ஜ், ஃபுல் சார்ஜா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரு மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டெய்லி ஷெட்யூல்ஸ், நம்ம ஒரு கிச்சன் ஒர்க் ஆகட்டும், நம்மளோட பிசினஸ் ஆகட்டும், அப்படிங்கும் போது இதா ஒரு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் நான் வந்து 5:00 எந்திரிக்கிறது தான் வந்து என்னோட ஒரு பிளஸ்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் ஐ கேன் மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ நைட்டு சீக்கிரம் ஒரு 10:00 படுத்துட்டோம்னா
1: கண்டிப்பாங்க மேம். நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நீங்கள் எது எடுத்தாலும் வந்து ஜெயிச்சு காமிக்கணும், அப்படி இல்லைன்னா அடுத்தது போகணும் அப்படின்வாங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது முக்கியமே இல்லை, பட் அது கண்டினியூவாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த முடிவை வந்து நான் எப்போவுமே வந்து நான் ஸ்ட்ராங்காக பதிச்சுட்டே இருப்பேன் என் மைண்டில். பிகாஸ் 100 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரே பிஸ்னஸ் இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 100 பேர் பண்ணுவாங்க, 2 பேர் ஷைன் ஆவாங்க, ஒரு 4-5 பேர் வந்து சூப்பர் டூப்பர் ஆவாங்க, மீதி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஓகே பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஐடியாஸ் டிஃபர்ஸ் ஆகும். ஸோ பட் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும், நீங்கள் வந்து பெரிய டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு முடிவு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக எடுக்கிறவங்களும் சரி அதை வந்து நீங்கள் முடிவாக கொண்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இடி மின்னல் மழை எது பெஞ்சாலும் சரி, நான் காலையில் 9 மணிக்கு கடையை திறப்பேன். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அந்த டைமிங் கன்சிஸ்டன்சி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் அது இடத்துக்கு கரெக்டாக வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இதுதான் நான் பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் நினைக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் முடிவுன்னா கன்சிஸ்டன்சி.
1: அப்போ உங்க பிசினஸ்ல வந்து ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா டைம், இன்னொன்னு கன்சிஸ்டன்சி.
0: கண்டிப்பா, டெஃபினெட்லி.
1: ஓகேங்க மேம், நீங்க ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு சமயத்துல எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு சமயத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அந்த தப்புல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க மேம்?
0: சின்ன சின்னதாக நிறையா இருக்குது. கொஞ்சம் பெருசாக அப்படின்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணணும், நல்ல ஒரு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து தேவையில்லாமல் போய் அதிக வட்டிக்கு கடன் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து ஒன்று, நீங்கள் இருக்கிற காசில் வச்சு நீங்கள் வந்து அதை சின்ன சின்னதாக வந்து மாற்றம் பண்ணி பண்ணணுமே ஒழிய பெருசாக நீங்கள் போய் அதில் விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வட்டி கட்டுறக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ கையில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ, என்ன லிக்விடிட்டி இருக்கோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு முடிவு எடுக்கணும். மற்றபடி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இதில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு பெரிய கடன் சுமை ஏறும், ரொட்டேஷனுக்கு பணம் இருக்காது, உங்களுக்கு பொருள்கள் வாங்க இருக்காது, லேக் ஆகும், சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் லேக் ஆகும். ஸோ நான் என்ன சொல்லுவாருன்னா டக்குன்னு போய் நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு பெருசாக கடன் வாங்கி நீங்கள் அதில் சிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன சின்னதாக பொறுமையாக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணி அப்படி பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: மேம், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு கடை ஆரம்பித்தாலும் வந்து அந்த இன்டீரியர் ஒர்க்கில் வந்து ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க மேம், அதை பார்த்து மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? அதெல்லாம் பண்ணால் தான் கூட்டம் வருமா, இல்ல நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்கணுமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ட்ரெண்ட் மாறிட்டே வருதுங்க. இப்ப ஜென்சிஸ் மாதிரி ட்ரெண்ட்ஸ் நிறைய மாறுது. இப்போ நம்ம பொதுவா காதி கிராஃப்ட்ல இருந்து இப்ப வந்து நம்ம பிராண்டிங்க்கு வந்துட்டோம், கரெக்ட்டுங்களா? கோப்டெக்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்ப நம்ம வந்து மேக்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பேண்ட்லூன்ஸோ வர்சைடோ மாதிரியான இதுங்களுக்கு நம்ம போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா வந்து அவங்க நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லன்னா நீங்கள் சொல்கிற இதே இன்டீரியர்ஸில் தான், ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி. இப்போ வந்து ஒரு ஹோட்டல் அப்படின்னா வந்து இன்டீரியர் வந்து இஸ் ஹேவிங் அ மேஜர் பார்ட் ஆக்சுவலாக. உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அது பண்ணலாம். ஒரு ஒரு 3-4 வருடம் நீங்க அந்த அந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்ல நீங்க எடுத்து அதுல நீங்க அந்த ஒர்க்கை பண்ணாலும் நீங்க லாஸ் ஆக மாட்டீங்க, மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இறங்கி அந்த இன்டீரியர் ஒர்க்ஸும் அதெல்லாம் பண்ணலாம். நீங்க எடுத்த உடனே வந்து ஒரு கடன் வாங்கி அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து இட் இஸ் நாட் வந்து ஐடியல்ங்க. ஆக்சுவலா அது அட்வைசபிள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகேங்க மேம், இப்போ எந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பொதுவாக பெண்கள் அப்படின்னு பார்த்தாலே ஏதாவது நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே அது உன்னால முடியாது, பெண்கள்லாம் இதை எப்படி பண்ண முடியும், இது ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலும் சில இடத்துல வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா பெண்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை வேற ஏதாவது விஷயம் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போதோ உங்களை வந்து யாராவது இந்த மாதிரி உன்னால பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள்

0: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேராரோ செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: அஞ்சு மணி 37 நிமிஷம் கேட்டுட்டு சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் ரீட்டா அவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மேம், இப்ப வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம ஒரு முக்கிய முடிவு எடுத்தாதான் வந்து அதுக்கப்புறம் நம்மளால டிராவல் பண்ண முடியும். அப்படி உங்க பிசினஸ் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்த ஒரு முக்கிய முடிவும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்?
3: அது ஆக்சுவலா முடிவுன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணுங்க.

0: எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க மேம்?
1: இப்போ வரைக்கும் லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஃபேமிலிங்க. அவங்க வந்து நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு எப்போவுமே சொன்னது கிடையாது, அதை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதை தாண்டி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, நீ ஏன் வந்து இது பண்ணுற, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதாவது எனக்கு என் ஹோட்டலுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வராங்க, பசியோட வராங்க, அவங்கள ஒரு பசி ஆத்திரம் தெரியுங்களா, அவங்க கஸ்டமர் அதுக்கு பே பண்றாங்க, பட் அவங்க நம் அவங்க சாப்பிட்டு முடிச்சனோட அவங்க கண்ணில் வந்து ஒரு ஒரு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியும் தெரியுங்களா, அது வந்து எல்லா இதுலேயுமே கிடைக்காது, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் அவங்க பில் பே பண்ணும்போது நான் அவங்க பிளேட்டை பார்ப்பேன், கம்ப்ளீட்டா அவங்க சாப்பிட்டுருக்காங்களான்ட்டு, அப்போ எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இப்போ அவங்க அதில் பாதி வச்சுட்டாங்க இல்லை சாப்பிடலை அப்படின்னா நான் கேட்பேன், ஸோ ஓ அது அவங்களுக்கு பிடிக்கலையோ அதனால அதை அப்படி ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு. அப்போ நான் கேட்கும்போது இல்லைங்க என்னால் சாப்பிட முடியல நிறையா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க இந்த பிஸ்னஸில் வந்து, என்னோட ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து ஒருத்தவங்களுக்கு பசியார நம்ம ஒரு ஃபுட் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது பசியோடு வராங்க, பசி ஆறி போகும்போது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஒரு மனுஷன் வந்து போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தான். ஸோ அதனால I take it as this. So, அதனால என்னை வந்து இப்போ இது பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படி வந்து அந்த மாதிரி யாரோ சொன்னாலும் நான் வந்து அதை இக்னோர் பண்ணிடுவேங்க, ஸ்மைல் பண்ணி நான் போயிடுவேன். அதை தான் நீங்க பெஸ்டா பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருக்கும் அதை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. பொறுமையும் காலமும் நீங்க கண்டினியூஸா பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் பதில் சொல்லும் அவங்களுக்கு.
0: கண்டிப்பாங்க மேம். மேம், இந்த இவ்வளோ வருஷம் பிஸ்னஸ் பண்ணீங்க, இதுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும், அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க மேம்?
1: நிறைய இருக்கு. இப்போ ரீசன்ட் பீரியட்ல நாங்கள் இந்த பியாண்ட் பார்டர்ஸ் ஆஃப் கோவைன்னு நாங்கள் அந்த டிராவல் கம்யூனிட்டி பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து மேஜரா வந்து லேடிஸ் தான் வந்து டிராவல் பண்றாங்க எங்க கூட. அந்த டிராவல் டைம்ல வந்து எங்க கூட பக்கத்துல உட்காந்து ஆக்சுவலா அவங்கள நாங்க அப்பதான் பாப்போமா இருக்கும் ஆக்சுவலா, பட் அவங்க அவ்வளோ உட்காந்து அவங்களோட ஒரு பர்சனலா அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வந்து எங்கெங்கோ ட்ரிப் போயிருக்கேன், நாம் வந்து ஃபேமிலியோட போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன், பட் கம்ப்ளீட்டா நமக்கு யாரும் தெரியாத ஒருத்தங்களோட நம்ம வந்து இது பண்ணும்போது இதோட ஒரு ஃபீலிங் டிஃப்ரெண்டா இருக்கு. நானா இருக்கேன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப்ல, ஒரு ஃபேமிலியா வரும்போது எனக்கு அங்க ஒரு பவுண்டரி இருக்கு, என் பையன் இருக்கான், என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் இதை பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் யாருமே இல்லாம யாருமே தெரியாதவங்க கூட டிராவல் பண்ணும்போது நான் நானா இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, ஒரு கிளியர் மைண்டா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. சொல்லி எங்க ரெண்டு பேர்த்து கைய புடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஆக்சுவலா. சோ அது உண்மையும் கூட இல்லையா, நம்ம ஒரு ரூம்ல தனியா இருந்தோம்னா நம்ம நம்மளா இருப்போம் இல்லையா,
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி நம்ம தெரியாதவங்க கூட இருக்கும்போது நம்ம நம்மளா இருக்கோங்கிறது எவ்வளவு பெரிய பிளஸ் இல்ல.
0: சோ
1: அது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி கனமாக்கும் சில நேரங்கள்ல. சோ லைக் தட்.
0: கண்டிப்பாங்க மேம், நீங்கள் பேசுகிறதுல வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு, நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. சரிங்க மேம், ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், உங்களோட வாழ்க்கையில நான் சரியான பாதையில தான் போறேன் அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணம் ஏதாவது இருக்கும்ல மேம், அதை பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.
1: நிறைய இருக்கு, அது ஒரு நான் ரெண்டு மூணு பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எப்போ ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்க அது கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து ஒரு ஒரு கிரெடிட் வாங்குறீங்க, ஒரு கடன் வாங்கியே ஒரு ரொட்டேஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களால ப்ராப்பரா எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் அதை நினைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து, எப்போ உங்களோட பிசினஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா போகுது, அதாவது நான் அதை எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நீங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு டிராவல் பண்றீங்க, அந்த டிராவல் குரூப்ல ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, ஒரு ஒரு தெரியாத ஒருத்தவங்க வராங்க, ரெண்டாவது ட்ரிப்பும் அவங்க வராங்க உங்க கூட, மூணாவது ட்ரிப்பும் அவங்க வராங்க, நாலாவது ட்ரிப் வரும்போது அவங்க ஃபேமிலியவே கூட்டிட்டு வராங்க. சோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க அங்க நம்பிக்கைக்குரியவரா ஆகுறீங்க. உங்களோட எல்லா ட்ரிப்ஸும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட கம்பெனி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது, நீங்க எங்க அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா ஆகுறீங்களோ, அவங்க போனா எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் போது, சோ அந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா நீங்க ஃபீல் ஆவீங்க. நீங்க ஒரு பெர்ஃபெக்டா எஸ் இல்ல நம்ம கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு ஃபீல் ஆவீங்க. சோ அந்த ஒரு ஃபீல் நீங்க இப்போ நீங்க உங்க கூட வர கிளைண்ட்டுக்கோ இல்ல உங்களோட மெம்பருக்கோ நீங்க கொடுக்குறீங்களோ, அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ் காமிக்கலாம். ஒரு பிசினஸ் எப்படி பிராண்ட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நீங்க வரீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரீங்க, உங்க ஃபேமிலி கூட்டிட்டு வரும்போது நீங்க அங்க யாரையும் மார்க்கெட்டே பண்ண தேவையில்லை. நீங்க பண்ற விஷயங்கள், நீங்க கூட்டிட்டு போற இடங்கள், இது எல்லாமே வந்து அந்த இடத்துல பேசுது. சோ அப்போ நீங்க கரெக்டா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையும் உங்களோட, எப்போ உங்களோட பிசினஸ் வந்து உங்களே வளர்த்துது அப்படிங்கும் போது, ஸோ நீங்க அது சரியான பாதையில தான் போறீங்கிறது அது ஒரு கிளியரான ஒரு சைன். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு கிளியர் சைன்ஸ் நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாங்க மேம். மேம், இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஆசை கனவு எல்லாமே இருக்கும். நான் இந்த மாதிரி இது படிக்கணும்னு நினைப்பாங்க, இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது எதுவுமே கண்டினியூ பண்ண முடியாம போயிருது சில பெண்களால. அவங்களோட கனவுகளை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பண்ணணும், கிளீனா இருக்கணும், இது இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ற இடத்துல நம்ம லேக் ஆகும். சோ நம்ம ஒரு நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு பிளேஸ்ல நம்ம இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு 1 lakh rupees 50,000 rupees நீங்க வந்து ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன வீட்டில் இருக்க வேலைகள் பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு சர்வன்ட் வைக்கலாம், ஒரு வேலையாட்கள் வைக்கலாம். ஸோ அங்கே உங்களோட டைம் கன்சியூம் வந்து நீங்க கம்மி பண்ணலாம். ஸோ நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ், இதில் போடக்கூடிய எஃபர்ட்ஸை நீங்க வந்து மாத்தி உங்களோட பர்சனலா உங்களை நீங்க க்ரூம் பண்றதுக்கும், உங்களோட ஒர்க் ரிலேட்டடா வந்து நீங்க எப்படி மேலே போகலாம், உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணலாங்கிறதுல உங்களோட கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க மேலே வருவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. இந்த ஓசிடின்னு எல்லாம் சொல்லுவாங்க சில விஷயங்கள், இது இப்படிதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும், இதெல்லாம் அது வேண்டியது இல்லை. அது பண்றதுக்கான ஆட்களை நீங்க வச்சுட்டு உங்களை நீங்க எப்படி அப்கிரேட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணீங்கனாலே அது ஒரு பெர்ஃபெக்ட் வேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகேங்க மேம். மேம், இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் இல்ல ஒரு ஆலோசனை அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்?
1: என்ன தொழில் பண்றீங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கு இறங்கி கீழே இறங்கி நீங்க ரிசர்ச் பண்ணணும். அது என்ன பிசினஸா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு தீப்பெட்டியே நீங்க பண்ணணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த தீப்பெட்டி அந்த குச்சியிலிருந்து அதில் இருக்கக்கூடிய மருந்துலேருந்து எங்கே குவாலிட்டியாக இருக்குது, எங்கே சீப்பாக இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கலனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வெண்டார் இருக்காங்களா, அதை முதல் கொண்டு நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். முடிஞ்சால் அந்த தீப்பெட்டி செய்கிற இடத்துல கீழே நீங்கள் உட்காந்தும் நீங்கள் வேலை செஞ்சு பழகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளி அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா முதல் ஊழியன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஊழியனாக இருக்கணும், கைத்தேர்ந்த நபராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு கீழே இருக்கிற வேலை செய்யறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வழிகாட்ட முடியும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு 1 year கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடன் வாங்காம, மேக்சிமம் கடன் வாங்காம உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வச்சு சின்னதா நீங்க ஆரம்பிங்க.

0: ஆனா பொறுமையா பண்ணுங்க, கண்டினியூஸா பண்ணுங்க. சோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் இது எல்லாமே, என்ன ஆனாலும் சரி, இடி மின்னல் எது வந்தாலும் சரி, இந்த டைம்ல இந்த விஷயத்த நான் பண்ணுவேன். ரெயின் ஆர் ஷைன் பி ஆன் நைன் அப்படின்வாங்க, அது ஒரு ப்ராவர்ப் இருக்கு, எனக்கு ரீசெண்டா நான் இதை கேள்விப்பட்டேன். சோ அந்த மாதிரி என்ன என்ன வேணா ஆகட்டும், இந்த இடத்துல நீங்க இங்கதான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க ஸ்டாம்பிங் பண்ணி வைக்கணும். சோ இது எல்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு அப்ப உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், ஓ இது என்னால பண்ண முடியும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வைங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான டிப்ஸ், அது கண்ணுக்கு தெரியாத டிப்ஸ், பட் இதெல்லாம் முக்கியமான டிப்ஸ்.
1: ஓகேங்க மேம், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி டைமும் கன்சிஸ்டன்சியும் இருந்தால் கண்டிப்பாக அது ஹோட்டல் பிஸ்னஸாக இல்லைனாலும் அது வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் முக்கியமாக இது ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்க மேம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இன்னும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ராவல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து இன்னும் நீங்கள் வந்து சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். எஃப்எம் ரெயின்போ வந்து என்னை வந்து ஒரு 1 hour கூப்பிட்டு எனக்கும் இந்த மாதிரி உங்களோட வந்து இந்த மாதிரி பேச முடியுங்கிற எனக்கு ஒரு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மனோன்மணி உங்களுக்கும் நன்றி. எனக்கு வந்து நீங்க இது ஒரு ஒரு இது வந்து வேற இடம் இல்லாம எனக்கு இது நல்லா தெரிஞ்ச இடம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த 1 மணி நேரம் கவனித்த எஃப்எம் பர்சன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ மேம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொழில் முனைவோர் ரீட்டா நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டுட்டு இருந்த நேயர்கள் அனைவருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி மனோன்மணி. நன்றி நேயர்களே.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோவை நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 என்னென்ன நிகழ்ச்சிகள் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நாளைக்கு காலையில 7:30 பல்லாரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். இரண்டு மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கிளை கோபிவட்டம் குங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில பசுமை பள்ளி நகர வனவியல் அர்பன் ஃபாரஸ்ட்ரி மற்றும் சுற்றுச்சூழல் மன்றங்களின் செயல்பாடுகள் குறித்து கோவை மாவட்ட கல்வி அலுவலர் டி கோமதி அவர்களுடன் நச்சுன்னு 4 அதை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 6:00 பூச்செண்டு. 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவங்க கூறும் கருத்துக்களையும் நீங்க கேட்கலாம். ஸ்டே டியூண்டா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

கேட்ட பாடல் அவர் எனக்கே சொந்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

0: கேட்ட பாடல் புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்சண்டு. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், சேலமில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

கேட்ட பாடல் அவர்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சதன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்சொண்டு. கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் வந்து டிராஃபிக் எந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா இல்லை நம்ம அந்த வழியா போக முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் வந்து ஃபுல் டிராஃபிக்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆத்துப்பாலம்ல இருந்து உக்கடம் டு ஆத்துப்பாலம் வரும்போதும் சரி போகும்போதும் சரி அந்த ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. ரொம்ப தூரம் நீங்க குனியமுத்து தூர் மதுக்கரை அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளைஓவரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செல்வரும் வழியாக போகிறக்கான ட்ரையும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி குட் ஷெப்பர் ரோடாக இருக்கட்டும், வைஷால் ஸ்ட்ரீட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. துடியலூரில் அந்த ஜங்ஷன் வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வடவள்ளி இடையர்பாளையம் பார்க்கும்போதும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக போகிறவங்கெல்லாம் வேற ஏதாச்சும் நமக்கு ஷார்ட்கட் தெரியும் இல்லை நம்ம இந்த வழியாக போனால் டிராஃபிக் எல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வழியை சூஸ் பண்ணி போகலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

கேட்ட பாடல் பெருமைக்குரியவள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

கேட்ட பாடல் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது

செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்து

0: அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவிக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவிக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆகிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம என்வாயர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
2: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்றைக்கி இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்தினால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவறதில்லை. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கால்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோ

நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 14-21 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் வென்ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் 6:40.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்.
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்
4: 6:41 நீங்க இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ கடை நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே மனோன்மணி
0: மற்றும் ஆர்ஜே பௌசியா. சோ மனோன்மணி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டீ கடையில சூடான ஒரு டாபிக் என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
4: இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டீ கடையில பேச போறோம் அப்படின்னா, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, கூடவே அதுக்கான எல்லா சௌரியமும் இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து ஏதோ ஒண்ணு இழந்துட்டு இருக்கிறதா எல்லாருக்கும் ஒரு ஃபீல்
0: இருக்கு.
4: அது நேரமா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், மனிதாபிமானமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் டீ கடையில அப்படினா, இன்றைய தலைமுறை அதிகம் இழந்தது என்ன அப்படிங்கறத தான் பேச போறோம்.
0: சோ இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய நீங்க இழந்தது என்ன அப்படின்னு நேயர் வந்து நினைக்கிறீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய காலர் யார்? எங்க இருந்து? வணக்கம் டீ கடை.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் தென் பொன்மணில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க, எதை இழந்ததா நினைக்கிறீங்க?
5: இன்றைய தலைமுறையினால இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இழந்ததுன்னு நான் பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரங்கள், அப்புறம் வந்து உறவினர்கள் நண்பர்களுடன் அந்த அதிக நேரம் செலவிட்டு நம்ம வயல்வெளி காடுவெளி எல்லாம் செலவிடுவோம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
5: அதை இழந்திருக்காங்கன்னு சொல்லி இது பண்றாங்க. நம்மளும் அப்படிதாங்க, ஒரு காலத்துல எல்லாம் வெளியே அங்கெங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம்.
0: சரிங்க,
5: எங்க போனாலும் செல்போன் எடுத்து வச்சு தலை கமித்தி
0: உட்கார்ந்துக்கிறோம்.
5: அந்த நேரங்கள் செலவிடுவதை இழந்திருக்கிறோங்க, பொறுமையும் இழந்திருக்கிறோம்.
0: அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
4: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
0: ஓகே, சோ நீங்க சொல்லுங்க மனோன்மணி, என்ன வந்து நீங்க இழந்ததா வந்து நினைக்கிறீங்க?
4: நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது வந்து வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து எல்லாரும் ஒரு ட்ரெயின்ல பஸ்ல எங்க டிராவல் பண்ணாலும் வந்து யாரும் முகம் பார்த்து உட்கார்ந்துருக்கிறது கிடையாது, வேடிக்கை பாக்குறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாரும்

0: வந்து ஃபோன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மனுஷங்களோட வேல்யூவை வந்து இழந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காரு, பேசிட்டு வந்துடலாம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கல குணசல் பேசுறேன்.
1: சொல்லுங்க, இன்றைய தலைமுனர்
2: விஞ்ஞான உலகம் மிக பெரிதா வளர்ந்திருந்தாலும் அந்த பாசம் நேச பண்பு பாசம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா படுது.
1: ஓகே ஓகே. அடுத்த தலைப்பாளர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர் இருவருக்கும், நான் தேவராஜபுரத்திலிருந்து சுகம் ராஜா.
0: ஓகேங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதை அதிகமா இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க.
3: இந்த
1: லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்தாரு, ஆனா அவருடைய லைன் வந்து கட் ஆயிருச்சு. அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என்னோட
1: கருத்து வந்து
4: இன்றைய தலைமுறை வந்து உறவுகளை இழக்கிறாங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, விளையாட்டை இழக்கிறாங்க. இப்ப ஒரு பொது விசேஷங்களுக்குன்னா நம்ம உறவினர் வீட்டுக்கோ போனோம்னா யாரும் யார் முகத்தையும் பார்த்து பேசல, அவங்க பாட்டுக்கு தலையை கொண்டுட்டு மொபைல் போன நோண்டிட்டு இருக்காங்க.
1: ஓகே, சரிங்க.
4: நாம எல்லாம் அந்த காலங்கள் எல்லாம் அப்படி இல்லை. நாங்கெல்லாம் அதாவது எங்க குடும்பத்துல யார் யார் இருக்கோங்களோ அத்தனை பேர் கூட நாங்க ஓடி ஓடி போய் பேசினோம், ஒவ்வொருத்தரும் உறவு வச்சுக்கிட்டோம். இந்த தலைமுறைகள் வந்து அதை இழக்கிறாங்க, என்னோட ஆணித்தனமான கருத்து. எப்ப பாருங்க, மொபைல் மொபைல் மொபைல். முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க யார் உட்கார்ந்துருக்காங்க கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சித்தப்பாவா, பெரியப்பாவா, அண்ணாவா, தங்கையா, அது கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு.
1: கண்டிப்பா எல்லாருமே வந்து மொபைல் போன்ல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்த காலர், வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், கேக்குது சொல்லுங்க.
5: ஹலோ,
0: கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க.
5: கேக்குதுங்க.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லலாம். சரிங்கம்மா, அது என்னன்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம டீ கடையில பேசக்கூடிய தலைப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அதிகம் இழந்தது என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: இன்றைய தலைமுறை இழந்ததுன்னா அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை மேடம், சரிங்களா? எத்தனையோ இழந்திருக்காங்க இப்ப இருக்கிற தலைமுறைகள்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. நேயர்கள் வந்து கால் பண்ணலாம், 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நான் என்ன இழந்திருக்கிறோம் இன்றைய தலைமுறை அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரியே வெளியே போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பா அதை வந்து இப்ப நானே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளே வந்து வெளியே விடுறதுக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாகவும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று வந்து அவங்களுடைய ஸ்கூல் வந்து அவங்களை எங்கேஜ்டா வச்சிருக்கிறாங்க,
0: கரெக்டா?
1: சோ அதனால அவங்களுக்கு அதுக்கே டைம் சரியா போயிருது அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த 24 நமக்கு எல்லாம் 24 மணி நேரம் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதுல விளையாடுறக்கு ஒரு நேரம் வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். இப்ப இருக்கிறவங்களுக்கு டைம் இல்ல, அது வந்து
0: 24 மணி நேரத்தை டபுள் ஆக்குனா கூட அவங்களுக்கு பத்தாது
1: அப்படிங்கிறது தான். அடுத்த காலர் யார், எங்கிருந்து?
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
6: ஹலோ,
0: கேக்குதுங்க சொல்லுங்க.
6: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க.
6: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மட்டம் குண்டடத்துல இருந்து ரங்கநாதன் ஜி பேசணுங்க.
1: சொல்லுங்க, என்ன நீங்க
6: தலைப்பு? நவீன தொழில்நுட்பத்தால் இழந்தது என்ன என்று கேட்டுக்கிறீர்கள். எல்லாரும் சொல்ற மாதிரிதான், செல்போன் முதல் குறுக்கீடு.
1: சரிங்க,
6: அதனால உறவுகளை இழந்தோம். குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு செல்போன் இல்லைன்னா வேற சாப்பிட மாட்டேங்குது, ஒரு விளையாட்டுக்கு போக மாட்டேங்குது. அடுத்த அந்த காலத்துல எல்லாம் நல்லா விளையாடி ஒரு திடகாத்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தைங்க செல்போனை பார்க்க, டிவி பார்க்க, இதுலயே செலவிடுது.
1: சரி, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு. நேரத்தை வந்து ரொம்ப செல்போன்ல நம்ம வீணடிச்சு அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு யாரெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
0: நீங்களும் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை

0: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?

0: அத்தன் ஒன்னும் ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
0: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க டீ கடை. இன்னைக்கு நம்ம டீ கடையில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய தலைமுறை அதிகம் இழந்தது என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நிகர், வணக்கம்.
4: ஓகே, வாட்ஸ்அப் மூலமாக நிறைய நேயர்கள் வந்து அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம். யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கார்த்திகேயன் வந்து அனுப்பிச்சிருக்காரு. எங்கள் காலத்தில் 90s கிட்ஸ் எப்போவுமே இழந்ததுன்னு சொன்னோம், நம்ம எல்லாருமே 90s கிட்ஸ் போயிடும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே நம்ம ஊருக்குள்ளேயே வந்து செஸ்ஸு, கேரம்போர்டு அதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டாக விளையாடுவோம் இல்லையா, ஒரு ஒரு குரூப் சேர்ந்து விளையாடுவோம். ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து இழந்திருக்கிறாங்க. யாருக்கு கேட்டாலும் அந்த ப்ரொசீஜர் வந்து தெரியும், இந்த செஸ்ஸுனா இப்படி தான் விளையாடணும், கேரம் இப்பெல்லாம் அதுக்கு அப்படி தெரியறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பொன்னாக்கனையில இருந்து பூபதி பேசுறேன் சார். மேடம்,
4: ஓகே சொல்லுங்க.
5: மேடம், உண்மையான அன்பு பாசம் எல்லாம் இழந்துடுறாங்க, எல்லாம் போன் தானுங்க.
4: சரிங்க,
5: நல்ல காரியத்துக்கு போனாலும் நோண்டா கூட பரவாயில்லைங்க.
4: ஓகே,
5: நல்ல காரியத்துக்கு போய் போனே வந்து
4: நோண்டிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி அழைத்ததற்கு. ஓகே, எல்லாருமே வந்து எதை இழந்தோம்னு கேட்டா போன்னால எல்லாத்தையும் இழந்தோம்னு சொல்லிட்டு போனை இப்ப நம்மளால இழக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஹலோ.
3: சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம், நான் குணசேகரன், ஆனகட்டி பணப்பள்ளிங்க.
3: ஓகேங்க,
6: நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நல்லா இருக்கிறேங்க. ஓகே, இன்னைக்கு டாபிக்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: மேடம், அவங்க வந்து விளையாட்டுகளை இழக்கறாங்க, நோண்டிட்டு இருக்காங்க, எது எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும் போன் போன் போனுங்க.
4: யாரும் வந்து இப்ப போன
6: மேடம்.
3: முக்கியமா ஒரு விஷயம், புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து எல்லாரும் இழந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: இப்ப அது வேறு விதமாக ஒரு கதைகளை வந்து ஒரு அப்ளிகேஷன் நமக்கு சொல்லுது அப்படிங்கிற பட்சத்திலயும், ஆனா அந்த தொட்டு உணர்ந்து அந்த பக்கங்களை திருப்புறத வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க? இன்றைய தலைமுறை அதிகம் இழந்தது என்ன
7: சொல்லுங்களேன்.
4: கடிதம் எழுதுற பழக்கத்தை வந்து இழந்திருக்கிறோம் இல்லீங்களா,
7: எழுத முடியல. அண்ட் ஞாபக சக்தியே போயிடுச்சு. நம்பர் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம், நம்பர் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிடறோம். இந்த நம்பரையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாமே போச்சு இல்லீங்களா?
4: கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பர்ஸ் மனப்பாடமா நம்ம சொல்லுவோம்.
3: ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
4: வணக்கம், யார் எங்கிருந்து? ஓகே, அவங்களுடைய லைன் கட் ஆயிருச்சு. அடுத்ததா யார் எங்கிருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
4: வணக்கம், சொல்லுங்க.
8: நான் மலையாண்டி விட்டு ரங்கநாதன் பேசுறேங்க.
4: சொல்லுங்க.
8: நாங்க சின்ன பசங்களை இருக்கையில வந்து காமிக்ஸ் புக் படிப்புங்க, அப்புறம் வந்து பம்பர விளையாடுவோம், கோடி குண்டு, அப்புறம் சுண்டு குண்டு, அப்புறம் வந்து காலையில் சாப்பிட்டு கிளம்பினோம்னா வீட்டுக்கு எப்ப வரேன்னு சொல்ல முடியாதுங்க, பசங்களோட வந்து விளையாண்டு இருப்போம்.
4: சரி, சரிங்க. அந்த விளையாட்டை இன்னைக்கு எல்லாரும் இழந்திருக்கிறாங்க இல்லீங்களா?
8: ஆமாங்க.
4: சரிங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. வணக்கம்.
3: வணக்கம், இனிப்புல இருக்கீங்க? வணக்கம்.
9: ஹலோ.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: நான் மதுரை மாவட்டம் மன்னி நகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
4: சொல்லுங்க, இன்றைய தலைமுறை வந்து எதை இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
9: இந்த தலைமுறைக்கு இந்த ஏக்கம்ன்றதே இல்ல மேடம். அவங்களுக்கு வந்து ஏங்கி ஒரு பொருளை பெறுறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே மிக மிதிஜியா தான் இருக்கு. அதனால அந்த பொருளை வந்து யூஸ் பண்றது, அதாவது அசால்ட்டா யூஸ் பண்றாங்க. அதனால அந்த ஏக்கம்ன்றதே இந்த ஏக்கம்ன்றதே இருந்தாதான் அந்த பொருளோட மதிப்பு தெரியும்.
4: பொருளுடைய மதிப்பு தெரியல, அதற்கு காரணம் வந்து ஏக்கத்தை இழந்திருக்கிறோம்னு சொல்றீங்க இல்லையா?

0: கரெக்டான ஒரு விஷயம் தான் ஏக்கம் அப்படிங்கறது ஒண்ணு இல்ல, நினைச்ச உடனே நம்ம ஒண்ணு கிடைச்சிருது இல்லையா. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேங்க, தங்கமணி.
0: தங்கமணி, சொல்லுங்க, எந்த விஷயத்தை வந்து இன்றைய தலைமுறையினர் வந்து இழந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இப்ப வந்துங்க இளைஞர்கள் வந்து செல்லில்லினாலே நம்ம நம்மள கேக்குறாங்க, செல்லில்லையா, செல்லில்லாம எதுக்கே இருக்கு அப்படிங்கிறாங்க.
0: சரி, அதனால நீங்க என்ன இழந்ததா நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
2: எல்லாமே இருந்துட்டாங்க சொல்றேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில இணைந்ததற்கு. சோ மொபைல்னால எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம், அடுத்த காலர்.
1: வணக்கம்.
3: வந்தே மாதரம். வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம்.
3: ராஜபுரத்திலிருந்து சுகம் ராஜா. நம்ம சின்ன பிள்ளையா இருக்க அத்தை வீடு, மாமா வீடு, பெரியப்பா வீடு, சின்ன பள்ளிக்கூட வீடு முறையில கூட்டிட்டு போவாங்க சொந்த சொந்த வீட்டுக்கெல்லாம். ஆனா இப்ப எங்க சைன் ஆயர் வந்தா கராத்தே கிளாஸ், நடன கிளாஸ் சொல்லி கூட்டிட்டு போய் அது எல்லாமே இலக்க வச்சிருங்க. அந்த உறவு முறையே தெரியாம போகுது நம்முடைய குழந்தைகளுக்கு. நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: ஓகே, சூப்பர். ஸோ சொந்தக்காரங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து இழக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இவங்க யாருன்னு நம்ம கேட்குற டைமில் இருக்கிறோம் இல்லையா. ஸோ அடுத்த காலர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: ஹலோ.
0: வணக்கம், பேசுங்க, லைனில் இருக்கீங்க. ஓ, லைன் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் யார் பேசணுங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஹலோ மேடம்.
0: வணக்கம், கேக்குது, சொல்லுங்க.
5: மேடம், கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில இருந்து பேசுறேங்க.
0: யார் பேசுறீங்க?
5: டாபிக் நல்ல டாபிக்ங்க மேடம்.
0: டக்குன டாபிக் நல்ல டாபிக்கா இருக்கட்டும், டக்குன விஷயத்துக்கு வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க.
5: ஹலோ
1: சொல்லுங்க. இன்னைக்கு தலைமுறை எதை அதிகமா எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களோட கருத்துக்களை நீங்க சீக்கிரம் சொல்லுங்க
5: மேடம். இந்த இந்த தலைமுறையிலே எடுத்துட்டீங்கன்னா அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த தலைமுறையிலே எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க மேடம்.
1: முக்கியமா எதை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க?
5: முக்கியமா இந்த போன் வந்துட்டுங்க. போன் வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவைதாங்க. இன்னைக்கு போன்லதான் நம்ம எல்லாருமே ஒரு ஆதார் கார்டு.
0: ஓகே, சோ போனை வந்து விடுறக்கு நமக்கு மனசு இல்லை இப்போ, ஏன்னா அது சுத்திதான் வந்து எல்லாத்தையும் இழக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடர்ந்து நம்ம நேர்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி டீ கடை நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ கடை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஸ்டி கடை நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு இன்றைய தலைமுறையினர் வந்து எந்த விஷயத்தை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசிக்கிட்டே இருக்கோம். மனோன்மணி, நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க?
1: நான் வந்து நிம்மதி இழந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து நிம்மதியா அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியான உறக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பிறந்த குழந்தைல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால நிம்மதியை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அது கூட சேர்ந்து தூக்கமும் சேர்த்து சொன்னீங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் நேரமா தூங்குறதுல தூக்கத்தையும் இழந்திருக்கும். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சோனவாய்க்கல்பிலிருந்து சாந்தி செல்லப்பன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
2: முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சினிமா போறதா நல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஜாலியா போவோம் வருவோம். இப்ப வந்து இந்த செல்போன் வந்ததுல இருந்து அந்த மாதிரி ஒரு போறதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு உறவுகளோட வருது, மனம் விட்டு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம
0: சான்ஸ் கிடைக்க
2: மாட்டேங்குது. தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால இளைய தலைமுறைகள் அதெல்லாம்.
0: ஓகே, அடுத்த காலர் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
0: இன்றைய தலைமுறை எதை இழந்திருக்காங்க?
3: எங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமா இருக்கிறாருங்க, 4-5 பேர் இருக்கிறாங்க.
0: சரிங்க.
3: அதே மாதிரி பாத்தீங்கன்னா அத்தை இருக்கிறாங்க, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்றைய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு குழந்தைல ரெண்டு குழந்தை பிறக்கறதுனால
0: உறவுகளை வந்து இழந்திருக்கிறாங்க.
3: சித்தப்பா, சித்தி, இதெல்லாம் குறைஞ்சு போச்சுமா?
0: சரி சரி.
3: இன்றைய தலைமுறை இவங்க வந்து சொந்த பந்தத்தை
0: இழந்திருக்கிற
3: அளவுக்கு நீங்க இன்றைய தலைமுறைகள் வந்து அந்த இதுக்கு கொண்டு போயிட்டோம். அதுதான் என்னுடைய வருத்தம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில அடுத்ததா யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: ஓகே, லைன்ல வந்து நேயர்கள் நிறைய பேர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செல்போனை சுத்தியே இருக்குது. இனி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தை வந்து கொஞ்சம் இழந்த மாதிரி தான் இருக்கு, இல்லைங்களா? நம்ம உணவு பழக்கங்களா இருக்கலாம், நேரமின்மை காரணமாக வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் மூலியமாக நிறைய நேயர்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செல்வபுரம் சையத் ரசூல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைகளிடம் விளையாடுவதையும் குழந்தைகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதை வந்து நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெயகாந்த் கணபதியிலிருந்து, நாங்கள் ரொம்ப வந்து கொடுத்து வச்சவங்க, எங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் எங்களுக்கு இருந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கூடுதலாக வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வேர்டு டிப்ரெஷன் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்க்கும்போது தோப்பூர் சுப்பிரமணி சேலம்லேருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய விஷயங்கள் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த காலர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
4: குட் ஈவினிங் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சிவகணேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: இப்போ கேக்குதுங்களா?
0: கேக்குது, சொல்லுங்க.
4: கொஞ்சம் கம்மியா கேக்குறீங்க வால்யூம் கொஞ்சம்.
0: சரிங்க, எங்களுக்கு கேக்குது, சொல்லுங்க. நாங்க என்னன்னு பாக்க சொல்ற, சொல்லுங்க.
4: ஓகே ஓகே. இன்னைக்கு தலைமுறை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒண்ணு, நம்ம உறவினர்களையும் கொஞ்சம் தாத்தா பாட்டி இறந்துடுறாங்க. ஒண்ணு உறவு முறை கொஞ்சம் இறந்த யாரும் இறக்குறாங்க. ரெண்டாவதா வந்து இப்போ அந்த செல்போனால வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து உண்டாகுதுங்க. ரெண்டாவது ஹெல்த், அதையும் வந்து தூக்கம் இன்மை நீங்க சொன்னது அது உண்மை. ரெண்டாவது, மூணாவது பொருளாதார ரீதியாகவும் இழந்துடுறாங்க எல்லாத்தையும். ஏன்னா ஆர்டர் பண்ணி போன்லயே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க, ஹெல்த்தியான போட்டு சாப்பிடுறது கிடையாது.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம். இந்த 101 நம்பர் மட்டும்தான் ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கு.
0: சரிங்க, சொல்லுங்க.
5: இமேஜின் பண்ணி தான் பேசுறேன்.
0: சரியா, நாங்க என்னன்னு பார்த்து சொல்றோம். நீங்க என்னன்னு சொல், என்ன விஷய தலைப்புக்கு
5: மேடம்
0: என்ன இழந்துட்டோம்?
5: ஓகே, அதுவும் கூட செல்போன்லயே வந்துருது.

0: அதனால புக்கு படிக்கிறதே சுத்தமா இழந்துட்டோம்,
1: விளையாடுறது
0: சுத்தமா இழந்துட்டோம்.
1: வெளியே
0: போய் இவரெல்லாம் வந்து நம்மள விளையாடக்கூடாது விளையாடக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்ப வெளியே போய் விளையாடுனா கூட பசங்க யாரும் கேட்க மாட்டாங்க, பசங்க இருக்க மாட்டாங்க, வெளியே போய்
1: விளையாட மாட்டாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு விளையாட்டு, தூக்கம், ஹெல்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது புக் ரீடிங், அதே மாதிரி ஹெல்த்து, பொறுமை, இது எல்லாத்தையுமே நம்ம இழந்திருக்கோம்னு சொல்லிட்டு வெள்ளலூர்லேருந்து மகாதேவன் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பணத்தின் உண்மையான, அதாவது பணத்தினுடைய மதிப்பை வந்து இழந்துட்டோம், நமக்கு அதுக்கான உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. யுவராஜ், ரேவதி, திருப்பூர் நீதியம்மாள் நகர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஐயம்பாளையம், கருணாகரன், பாக்கியலட்சுமி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உறவு முறைகளை தான், மாமா, மச்சா, அப்போல்லாம் நிறைய நம்ம உறவு முறை சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, மாமான்னு சொல்லுவோம், மச்சான்னு சொல்லுவோம், நிறைய நாத்தனாருக்கே நம்ம அப்போ வந்து அவங்க கூப்பிட்றதுலேயே ஒரு உறவு முறையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
2: ஓகே, அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ஒரு 20 நாள் ஒரு மாதம் ஸ்கூல் லீவ் விட்டா போயிருக்கோம். ஆனா இப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி போய் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த கிளாஸ் போகலாம், அந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்களே ஒழிஞ்சு வந்து சொந்தம் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதோட வேல்யூவை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
1: ஓகே, இன்னொரு நேயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல, தன்னை ரசிப்பதை இந்த தலைமுறை வந்து இழந்திருக்கிறாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம தான் நம்மளை ரசிக்கணும், அதை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதீஷ்குமார் மூர்த்தி வந்து இந்த மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே சூப்பர். நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து எந்த விஷயத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா யாருன்னு பார்த்தரலாம். வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: ஓகே, ஸோ வந்து இழப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா மனோன்மணி?
2: ஆமாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து குடும்பமாக ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். இணைப்பில் இன்னொரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க?
1: ஓகே, லைனில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து இப்போ தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசலாம் அப்படிங்கிறது. ஓகே, டீ கடை நிகழ்ச்சிக்கு இன்னைக்கான தலைமுறையினர் இழந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பந்தங்களை, சொந்த பந்தங்களை வந்து இறந்துருக்காங்கன்னு பிரேம்நாத் பெரிய நாயக்கம் பாளையம்லேருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர் யார் எங்கிருந்து? வணக்கம். ஓகே ஓகே, இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எதை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ நேர்கள் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்களையும் சொன்னாங்க. எல்லாரும் இந்த மொபைல் ஃபோனை சுற்றி அதனால பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதனாலேயே இழந்ததையும் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
2: ஆமாம், கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் எவ்வளோ விஷயம் வந்து நமக்கு வசதியானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தாலும் வந்து நம்ம வந்து சொந்தங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு அந்த காலத்துல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த வேல்யூ வந்து நமக்கு இன்னும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே, ஸோ சூப்பர். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையான காதலையும் நட்பையும் வந்து நம்ம இழந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு ரிசிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாரு. பெற்றோர்கள் அவங்க பிள்ளைக்கு வந்து செல்லத்தை அதிகமாக கொடுக்கறனாலேயே பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசா இவங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும்
2: வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கலாம்.
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே பௌசியா.
2: நான் ஆர்ஜே மனோன்மணி.
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி டீ கடையை கேட்டு ரசிச்சோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். ஸ்டே டியூன்ட்.
3: நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாசவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து

நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும் நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிங் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடு தொடர்பான குற்றங்களுக்கான தண்டனையை கடுமையாக்கவும் விரைந்து நீதி கிடைக்கவும் இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும்

0: 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் விளைவாக மின்னணு தொழில்நுட்பத்துறையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என மத்திய மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதியுதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் நிர்பயா நிதி உட்பட 4800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் திபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தெஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார்.

செர்பியாவின் நோவி சாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நிலையத்தில் நேரம் 7:26.
2: நேயர்களுக்கு வணக்கம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். மஞ்சள் விலையானது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,409 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,569 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,839 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,600 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 18,311 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,329 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,616 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,869 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,966 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,899 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,630 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,369 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபிச்செட்டிபாளையம் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 17,012 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,512 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,099 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,799 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல்

14 கிலோமீட்டர் வேகத்தில் பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றிய ஒருநாள் பயிற்சி நாளை நடக்க உள்ளது. பங்கேற்பாளர்களுக்கு உயிர்கறி தயாரிக்கும் அறிவியல் முறைகள், உயிர்கறியின் பயன்பாடுகள், சிறிய அளவிலான உயிர்கறி உற்பத்தி மையம் அமைக்கும் முறைகள், உயிர்கறி மதிப்பு கூட்டல், தொழில் தொடங்கும் வழிமுறைகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், உயிர்கறி உற்பத்தி மையத்திற்கு நேரடியான களப்பார்வை மற்றும் செயல் விளக்கம் முதலியன இப்பயிற்சியில் அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7418-470-345, மற்றொரு எண் 948-771-2210. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.

வணக்கம் விவசாய பெருமக்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்கள். முனைவர் மனோரஞ்சிதம் கருப்பண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தாவர நோயியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 20 ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் அனுபவம் கொண்ட இவர் தாவர நோயியல் துறையில் சிறந்த கல்வியாளரும் ஆராய்ச்சியாளருமாக விளங்கி வருகிறார். தாவர நோயியல் துறையில் குறிப்பாக தாவர வைரசியல், உயிரியல் கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர். தோட்டக்கலை மற்றும் காய்கறி பயிர்களில் ஏற்படும் வைரஸ் நோய்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான முறைகளில் மேலாண்மை செய்வதில் அவரது ஆராய்ச்சிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. தாவரம் வைரஸ் நுண்ணுயிர் இடையேயான தொடர்புகளை புரிந்து கொள்வதிலும் உயிரியல் மற்றும் இயற்கை சார்ந்த நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். பயனுள்ள நுண்ணுயிரிகளை தனிமைப்படுத்துதல், அவற்றை பண்புருவாக்கம் செய்தல் மற்றும் மூலக்கூறு நுட்பங்களை பயன்படுத்தி நோய் காரணிகளை கண்டறிதல் ஆகிய துறைகளிலும் அவரது ஆராய்ச்சிகள் விரிவடைந்துள்ளன. இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளுக்காக தாவர நோயியல் மற்றும் தாவர வைரசுகள் தொடர்பான 100க்கும் மேற்பட்ட பாடங்களுக்கு பாட ஆசிரியராகவும் இணை பாட ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். 7 முதுகலை மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு ஆராய்ச்சி வழிகாட்டியாக இருந்து திறமையான அறிவியல் மனித வளத்தை உருவாக்கியுள்ளார். இவரது ஆராய்ச்சி முடிவுகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மதிப்புமிக்க ஆய்வுதல்களில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் பல அறிவியல் மாநாடுகளிலும் வழங்கப்பட்டுள்ளன. பல்வேறு வெளி நிதி ஆராய்ச்சி திட்டங்களில் முதன்மை ஆய்வாளராகவும் இணை முதன்மை ஆய்வாளராகவும் செயல்பட்டு வருகிறார். விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம்கள்

திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப பரவல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். மேலும் சிறப்பு உட்கூறு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கான பல்வேறு பயிற்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளார். வானொலி உரைகள் மற்றும் விரிவாக்க வெளியீடுகள் மூலம் தாவர நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்துள்ளார். மூலக்கூறு நோயறிதல், உயிரியல் கட்டுப்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்த அனுபவம் பெற்றுள்ளார். காலநிலை மாற்றத்திற்கேற்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான தாவர நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் தாவர நோயியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறார். நிகழ்ச்சியை கேட்போமா?

0: உயிரியல் கட்டுப்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்த அனுபவம் பெற்றுள்ளார். காலநிலை மாற்றத்திற்கேற்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான தாவர நோய் மேலாண்மை தொழில்நுட்பங்களை உருவாக்கும் ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகளில் தாவர நோயியல் துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய பாடத்திட்டத்துல அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை பற்றி பேச வந்திருக்கிறேன். இதுல அங்கக வேளாண்மைன்னு எடுத்துட்டோம்னாவே, நம்ம தொடர்ச்சியா அங்கக வேளாண்மை பண்ணி கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா நோய் தாக்கம் வந்து கண்டிப்பா குறையுங்க. அது எதனாலங்கிறது தான் விவரிக்கிறதுக்காக உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கிறேன். நோய் வந்து எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, விதம் மூலமா பரவும், மண்ணுல அதோட உயிர் சந்ததிகள் இருக்கிறதுனால அதன் மூலமா பரவும், இல்லைனா காற்று மூலமா பரவும். மழை அதிகப்படியா இருக்கும் பொழுது, காற்றின் ஈரப்பதம் அதிகப்படியா இருக்கும் போது இந்த நோய் தாக்கம் வந்து நமக்கு பயிர்கள்ல அதிகமா இருக்கும். சரி, நம்ம முதல்ல மண்ணில இருந்து வருவோம். மண்ணுல பார்த்தா எந்த உயிரினமும் தான் இறக்க போறனா தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும்னு நினைக்கும். அதே மாதிரிதான் இந்த பூஞ்சானமும். இந்த பூஞ்சானம் வந்து தான் இறக்குற தருவாயில அதனோட வித்துக்களை வந்து மண்ணுல இட்டுட்டு போகுது. அதனால என்ன ஆகுனா, அடுத்த பயிர் வரும் பொழுது இந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து அந்த நோய் தாக்கத்தை உண்டு பண்றது. அதனால நம்ம மண்ணோட மேலாண்மைங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம். பொதுவா இயற்கை வேளாண்மையில பாத்தீங்கன்னா, நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரம் மண்ணுக்கு இடுவோம். அதாவது நல்லா வயல கோடை உழவு செஞ்சு, கோடை உழவுக்கு அப்புறம் மண்ண வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம், அதாவது ட்ரைகோடர்மா விரடி, சூடோமோனாஸ் புளூரசென்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், அசோஃபாஸ் போன்ற உயிர் உரங்களை இட்டு அந்த ஃபார்ம்யார்டு மென்யூரை நம்ம நல்லா தொழு உரத்தை மக்க வச்சு நம்ம மண்ணில் இடுவோம். இப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த உயிர் உரங்கள் மண்ணுல தங்கி இருக்கிற இந்த பூஞ்சான வித்துக்கள், அதாவது நம்ம அடிச்சாம்பல் நோய் சொல்லுவோம், மேல்சாம்பல் நோய் சொல்லுவோம், வேரழுகள் சொல்லுவோம், வாடல் நோய் சொல்லுவோம், இந்த மாதிரி நோய்களோட வித்துக்கள் எல்லாம் மண்ணுல தான் தங்கி இருக்கும். அதாவது செடியே இறந்ததுக்கு அப்புறம் நோயே வயல் இல்லைனாலும் அதோட பூஞ்சான வித்துக்கள் மண்ணுக்குள்ள இருந்து நம்மளுக்கு திருப்பி வர வைக்கும். அப்ப இந்த மாதிரி ஊட்டமேற்றிய தொழு உரம் இடும் பொழுது அந்த மாதிரி நோய் வித்துக்களை பூரா அழிச்சிருங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்ம அங்கக வேளாண்மையில ஜீவாமிர்தம் மண்ணில் இடுவோம். அதாவது கனஜீவாமிர்தமோ ஜீவாமிர்தமோ, அல்லது சிலர் வந்து பஞ்சகாவிய கரைசல கூட மண்ணில் இடுறாங்க. அந்த மாதிரி ஜீவாமிர்தம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நாங்க ஆராய்ச்சி அடிப்படையில மிளகாய்க்கும் பப்பாளிக்கு அதே மாதிரி புடலங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி எல்லாம் மண்ணில இட்டு பார்த்தோம். அந்த மாதிரி இட்டு பார்க்கும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படியே ஆகுது. அதே மாதிரி நோய் தாக்கக்கூடிய பூஞ்சான வித்துக்கள் எல்லாமே அழிஞ்சிருது. அதனால கண்டிப்பா கனஜீவாமிர்தம் கொடுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மையில தரமான விதைகளை தேர்ந்தெடுத்தாலே 75% நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு. அதே மாதிரிதான் இப்ப நீங்க வாழையில எடுக்கிறீங்கன்னா, கிழங்கு வந்து சுத்தமா வெள்ளையா இருக்கான்னு ஒரு கிழங்கை வெட்டி பார்க்கலாம். அதே மாதிரி விதை வாங்கும் போது அந்த விதை அளவுல சமச்சீரா இருக்குதான்னு பார்த்து நம்ம விதைகளை வாங்கி நடணும். அதே மாதிரி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிர் ரகத்துக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட விதைகளை ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த விதைகளை தேர்வு செஞ்சு வயல்ல நட வேண்டும். அப்ப விதையின் முக்கியம், மண்ணோட சத்து, நோய்காரணிகள் இல்லாத மண்ணை நம்ம தயார் செஞ்சுக்கணும். நோய் எதிர்ப்பு ரகங்குள்ள விதைகளை தேர்ந்தெடுத்துக்கணும். இது ரெண்டும் போட்டு நம்ம பயிர் வளர்ந்து வரும் பொழுது நீங்க இடையிலடையில ஜீவாமிர்தம் விடலாம். அதாவது நீங்க உரம் கூட போட்டுட்டு ஜீவாமிர்தம் கொடுத்துக்கலாம், அதனால எந்த தப்பு வரப்போறது இல்ல. அதாவது இயற்கை வேளாண்மையை முழுக்க பண்ணணுங்கிறது கிடையாது. 75% இயற்கை வேளாண்மை, ஒரு 10% நம்மளால பூச்சிகளின் தாக்கம் அதிகமாச்சுன்னா அந்த டைம்ல என்னால கட்டுப்படுத்தவே முடியலங்கிற பக்கத்துக்காவது அப்பதான் நம்ம போகணும் கெமிக்கல்ஸ் எல்லாம். இப்போ இயற்கை வேளாண்மையில நம்ம மண்ணை சரிப்படுத்திடுறோம், விதைய சரிப்படுத்திடுறோம், அதுக்கு அடுத்தபடியா செடி வளர்ந்து வருது. வளர்ந்து வரும் பொழுது அந்த வளர்ந்து வர்ற தலைகளின் மேல நோய் தாக்கம் இருக்கும். அதாவது இலைப்புள்ளி, இலைக்கருகள், துரு நோய், அடிச்சாம்பல் நோய், மேல்ச்சாம்பல் நோய், இந்த மாதிரி இலைகளின் மேல பல நோய்கள் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முதலே விதை

நேர்த்தி பண்ணி விதைச்சிருப்போம். ஒண்ணு மண்ணிலேயே இட்டிருப்போம், ட்ரைக்கோடர்மா சூடோமோனாஸ் போன்றவற்றை மண்ணிலேயே இட்டிருப்போம், அதே மாதிரி விதை நேர்த்தி பண்ணிருப்போம். அது கூடவே வளர்ந்து வந்து ஒரு எதிர்ப்பு திறனை கண்டிப்பா உண்டு பண்ணிருக்கோம். அதை மீறி நோய் வருதுன்னா அதுல வந்து நம்ம பஞ்சகாவிய கரைசலோ ஒரு முறை தெளிக்கலாம், அல்லது வேப்ப எண்ணெய் சாறு 3%, வேப்பங்கொட்டை சாறு 5% இலைகளின் மேல தெளித்து இலைகளின் மேல் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம். இது இல்லாம தாவர இலை சாறுகள் அது வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது நோய் எதிர்ப்பான. நம்ம வந்து வாங்கி அரைச்சு அதை வந்து தெளிக்கணும். எதுவா இருந்தாலும் 10% தாவர இலைச்சாறுங்கிறது வந்து ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படுது. இதுல எந்தெந்த இலைகள் பாத்தீங்கன்னா, வில்வை இலைச்சாறு மிளகாயில பல அழுகளை கட்டுப்படுத்தும், காகித பூ இலைச்சாறு வைரஸ் நோய்களை எதிர்த்து கட்டுப்படுத்தும், அடுத்தது வறண்ட சோளம் இலைகளை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு தெளிக்கிறதுனால கூட நோய் தாக்கம் கட்டுப்படுத்தும். அடுத்தது வந்து கருவேல முள்ளு சொல்லுவோம், அந்த கருவேல முள்ளுல உள்ள இலைகளை சேகரிச்சு அந்த இலைகளை வந்து அரைச்சு 10% சாறு தெளிக்கும் பொழுது சூரியகாந்தி இலை மேல வரக்கூடிய இலை புள்ளி இலைக்கருகள் அதே மாதிரி பெருவாரையான ரகங்கள்ல நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சிலர் வந்து மோர் கரைசல் வைரஸ் அதாவது நச்சுயிரி தாக்கின செடிகளுக்கு தெளிக்கிறாங்க. இந்த மோர் கரைசல் ரொம்பவே சிறப்பானதா தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி தக்காளியில புள்ளிவாடல் நோய்க்கு நல்லாவே இது கேக்குது. இந்த மாதிரி இலைச்சாறுகளை மேல்புறத்துல அதாவது ஒரு தடவை நீங்க வேப்பங்கொட்டை சாறு, அடுத்த தடவை பஞ்சகாவியா 3%, இந்த மாதிரி மாத்தி மாத்தி தெளிக்கலாம். ஒரு தடவை தாவர இலைச்சாறு இந்த மாதிரி மாத்தி மாத்தி தெளிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தடவை ட்ரைக்கோடர்மாவோ அல்லது சூடோமோனாஸோ 5 g/L தண்ணியில கரைச்சு இந்த மாத்தி மாத்தி தெளிக்கும் போது உங்களுக்கு இலைகளின் மேல் வரக்கூடிய நோய்களின் எண்ணிக்கை வந்து வெகுவாகவே குறைஞ்சிரும். இத மீறி வந்துருச்சு அப்படின்னா நம்ம குறைந்த அளவு, மிக மிக குறைந்த அளவு காப்பரும் சல்பரும் யூஸ் பண்ணிக்கலாங்க வேளாண்மையில. காப்பருங்கிறது ப்ளூ காப்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காப்பர் ஆக்சிகுளோரைடுன்னு நம்ம வேதியியல் நேம் சொல்லுவோம். இந்த ப்ளூ காப்பர் இல்லைன்னா காப்பர் ஆக்சிகுளோரைடு இல்ல போர்டோ மிக்சர்ங்கிறது வந்து சர்வலோக நிவாரணி. அந்த போர்டோ மிக்சர் கரைசல் தயாரிக்கிறதுனால தயாரிச்சு 1% போர்டோ மிக்சரும் தெளிக்கலாம். அப்ப நோய் தாக்கத்திலிருந்து அதாவது 90% நோய் தாக்கம் வந்துருச்சு, என்னால இனி அங்கக வேளாண்மையில ஒன்னும் பண்ண முடியாது, நான் வருமுன் காக்கல அப்படின்னு நீங்க சொல்லும் போது வேணா இந்த மாதிரி காப்பர் கொண்ட ஃபங்கிசைட் அல்லது சல்பர் வந்து பவுடரி மில்லியும் சொல்லுவோம் மேல் சாம்பல் நோய்க்கு இது வெகுவாகவே கேட்கும். அடுத்தபடியா பார்த்தோம்னா வைரஸ் நச்சுயிரி நோய், இதுல வந்து பப்பாளி வளைய நச்சுயிரி நோய் பப்பாளி விவசாயிகளுக்கு பெரும் சவாலா இருக்குது, இதுல வந்து சந்தேகமே இல்லை. விவசாயிகளும் பல விதமான மருந்துகளை அடிக்கிறாங்க, எந்த மருந்துக்கும் அது கட்டுப்பாடு கிடைக்கிறது இல்ல, 90%-100% நோய் தாக்கம் வருது. இந்த மாதிரி பப்பாளி வளையப்புள்ளி நச்சுயிரி நோய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பப்பாளி எந்த வயல்ல நடவு பண்றோம்னு முன்னாடியே நம்ம ஊர்ஜிதம் பண்ணிருப்போம். அந்த வயல்ல பப்பாளி நடவுக்கு 15 நாளைக்கு முன்னாடியோ அல்லது 1 மாதம் முன்னாடியோ வரப்புல 3 வரிசையில மக்காச்சோளமோ சோளமோ பயிரிட்டுலாம். அதாவது அந்த மக்காச்சோளம் பயிர் அல்லது சோளம் பயிரிட்டதுன்னு வயலுக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அடர்வா நம்ம நடவு செய்யணும். வயலுக்குள்ள நீங்க 6 குழி எடுத்து பப்பாளி நடவு செஞ்சுக்கலாம். அந்த குழியில ஒரு கூட ஊட்டமேற்றிய தொழு உரத்தை போட்டு நடுங்க. நட்டதுக்கு 10 நாளுக்கு அப்புறம் வேப்பங்கொட்டை சாரோ வேப்ப இலை சாரோ அடிக்கலாம். இது வந்து 5 மாதம் வரை உங்களுடைய பப்பாளியை நோய் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக கட்டுப்பாடு செய்யும். ஏன்னா நீங்க நாத்தே வந்து 1 மாச செடி தான் கொண்டு வருவீங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாத்து நம்ம தயார் பண்றோம் இல்லீங்களா, நாற்றங்கால் குடிலேயே நடவுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வேப்பங்கொட்டை சாரோ வேப்ப எண்ணெயோ தெளிச்சிட்டு 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நடவு வயல நம்ம நடவு செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதம் ஒரு வழி, இப்ப 5 மாசம் வந்துருது இல்லீங்களா, நீங்க நார்மலா என்ன உரம் இடுவீங்களோ தாராளமா இட்டுக்குங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு தவறும் வரப்போறது இல்ல. இந்த நார்மலான உர அளவுக்கு அடுத்தபடியா கூட என்ன சேர்த்தணும்னா, மாதம் 1 முறை ஹியூமிக் அமிலம் 2 mL/L தண்ணியில கரைச்சு விடுங்க. இது என்னன்னா மண்ணுல கரிமச்சத்தை அதிகப்படுத்துது, கரிமச்சத்து அதிகமாகும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகுது. அதே மாதிரி மாதம் 1 முறை ஜீவாமிர்தத்தோட புண்ணாக்கு கரைசல் சேர்த்திக்கலாம். அதாவது ஜீவாமிர்தம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் இன்னொரு தடவை வேணாலும் சொல்லிடுறேன். பசுஞ்சாணம் 10 கிலோ, பசுவோட சிறுநீர் வந்து 10 லிட்டர், அது கூட 2 கிலோ கடலை மாவு அதாவது பைத்த மாவா இருக்கலாம் இல்லது சுண்டல் மாவா ஏதோ ஒரு மாவு 2 கிலோ, 2 கிலோ வெல்லம், இது கூட நல்ல செழிப்பான வயல்ல இருந்து 1 கைப்பிடி வரப்பு மண் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு 3 நாள் ஊற வைக்கணும். இந்த 3 நாள் வேடு கட்டி ஊற வைப்போம். இது வந்து தனியா ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ மொத நாள் நீங்க ஜீவாமிர்தம் தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கடுத்த 2வது நாள் தேங்காய் புண்ணாக்கு கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு
தேங்காய் புண்ணாக்கு.

பத்து கிலோ, கடலை புண்ணாக்கு பத்து கிலோ, எள்ளு புண்ணாக்கு அஞ்சு கிலோ. இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 25 லிட்டர் தண்ணியில ரெண்டாவது நாள் ஊற வைப்பீங்க. அது தனியா ஊறிட்டு இருக்கட்டும். மூணாவது நாள் நாம பொதுவா ஜீவாமிர்தத்தை எடுப்போம். அந்த 200 லிட்டர் ஜீவாமிர்தத்துல இந்த 25 லிட்டரையும் கலந்துட்டு பப்பாளி செடிக்கு ஒரு லிட்டர் ஒரு மரத்துக்கு வீதம் மாசம் ஒரு தடவை, இந்த மாசம் ஒரு தடவை விட்டீங்கன்னா அடுத்த மாசம் ஹியூமிக் அமிலம் விடலாம். அதுக்கு அடுத்த மாசம் இந்த கனஜீவாமிர்தம் கரைசல் வேப்பம் கிழங்குல இருந்து வர எக்ஸ்ட்ராக்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குல இருந்து வர்ற சாறு எடுத்து இந்த ஜீவாமிர்தத்தோட மிக்ஸ் பண்ணது வந்து ஒரு மாதம்னா ஹியூமிக் அமிலம் ஒரு மாதம் மாத்தி மாத்தி, அதாவது பயிர் வந்து ஒரு 10 மாசம் 12 மாசம் வர்ற வரைக்குமே நம்ம விடலாம், அதுல தப்பு இல்ல. அது வந்து என்ன பண்ணா பயிரோட ஊக்கத்தை வந்து அதிகப்படி தண்டு கணம் வந்து அதிகமாகும், இலைகளுடைய அளவு வந்து பெருக்கும். பப்பாளியினோட அளவு வந்து ஒரு பழம் 2 கிலோங்கிற அளவுக்கு வருதுங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு இது முடிவுகள் கண்டுபிடிச்சு இந்த முடிவுகளை வந்து நாங்க வயல்வெளியிலயும் டெஸ்ட் பண்ணோம். வேலூர்ல வந்து ஒரு தாமோதரன் ஒரு விவசாயி, அவரு வயல்ல 1 ஏக்கருக்கு பயிர் பண்ணாங்க. இந்த பப்பாளி வளைய புள்ளி நச்சுயிரி நோய் சுத்தமாவே கிடையாது. பப்பாளி நச்சுயிரி நோய் வந்துச்சுன்னா 1 வருஷத்திலேயே அந்த பயிரை வந்து நம்ம அழிச்சிருவோம், ஏன்னா அதுக்கப்புறம் மகசூல் கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவரு 2வது வருஷ கடைசியில கூட ஒரு மரத்துக்கு 30 கிலோ எடுத்தாரு. என்ன நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளவுதாங்க. இது வந்து பப்பாளிக்கு மட்டும் கிடையாது, அடுத்தது புடலங்காய் பீக்கங்காய் பாவக்காய் இதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா பூக்களின் எண்ணிக்கையும் காய்களின் எண்ணிக்கையும் பருமனும் அதிகப்படியா வந்தது. அதனால என்னோட ஒரே தாழ்மையான வேண்டுகோள், நீங்க வந்து கண்டிப்பா ஊட்டமேற்றிய தோல் உரம்ங்கிறது போடுங்க, நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க, பயிற்சுழற்சி இருக்கணும், கோடை உழவு கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா நீங்க செய்யற உர அளவு கூட இந்த ஜீவாமிர்த கரைசல் எடையில பஞ்சகாவியம் தாவர இலைச்சாறுகள் ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் இது எல்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது நம்ம வெற்றி நிச்சயம்ங்கிறதுல துளி சந்தேகம் கிடையாது. நான் கண்டிப்பா வைரஸ் நச்சுயிரிகளை நம்ம எதிர்த்து போராடலாம். எல்லாரும் கஷ்டமா நினைக்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா வயல்வெளியில சாதிக்கலாம். மண் மேலாண்மைன்னு முதல்ல ஆரம்பிச்சோம். இந்த மண் மேலாண்மையில இருந்து ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். நீங்க வந்து இப்ப ட்ரைகோடர்மா போடுது, சூடோமோனாஸ் மண்ணில இடுறது, அதுக்கப்புறம் ஊட்டமேற்றிய தொழு உரம் இடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது கூட நம்ம வயலை சுத்தப்படுத்தணும். அதாவது சனப்ப கொளிஞ்சி தக்க பூண்டு இந்த மூணையும் வயல்ல நடவு செஞ்சு பூக்கறக்கு முன்னாடி உழுதுட்டுறணும். இது உழுதுடுறதுனால என்ன நம்மளுக்கு நன்மைங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சனப்ப கொளிஞ்சி தக்க பூண்டு எல்லாம் வயலுக்குள்ள உள்ள உழுதுடும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகப்படியாகுது. அதே மாதிரி மண்ணினுடைய வடிவம் நல்லா இருக்குது, டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்கிற தன்மை வந்து மண்ணுக்கு அதிகப்படியா ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மறைமுக நன்மைகள். அப்ப கண்டிப்பா நீங்க வந்து சனப்ப கொளிஞ்சி தக்க பூண்டு இது உள்ள போட்டு உழுது விடுங்க. அதாவது மண்ணுல வந்து கரிமம் சொல்லுவோம், அந்த கரிமத்தோட அளவு நம்ம வயல்ல எல்லாத்திலயும் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதாவது 0.5 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. சில மண்ணில எல்லாம் பார்த்தோம்னா அனலைஸ் பண்ணும்போது 1 இருந்தா ரொம்ப நல்லதும்பாங்க, ஆனா அந்த அளவுக்கு நம்மளால இப்ப பண்ண முடியல. அதாவது தொடர்ச்சியா ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதை திருப்பி வந்து கொடுக்கறதுக்கு நம்ம மறந்துடுறோம். இந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் அந்த மண்ணோட அமைப்பே மாறும்போது நன்மை பயக்கக்கூடிய பூஞ்சானங்களின் எண்ணிக்கை வந்து அதிகப்படியா இருக்கும். நம்ம எல்லாம் நினைப்போம் ட்ரைகோடர்மா விருடி எங்கிருந்தோ வந்திருக்கு, எங்கேயோ இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் எங்கேயோ இருந்து வந்திருக்கு, பேசிலஸ் செப்டிலிஸ் எங்கேயுமே இல்லைங்க. நம்ம மண்ணில இருந்து பிரிச்சு எடுத்து நம்ம மண்ணுக்கே இல்லாத இடத்துக்கு அதிக எண்ணிக்கை கொண்டு நம்ம திருப்பி அனுப்புறோம், அவ்வளவுதான். அதனால இது எப்ப கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை உள்ளிட்டு நம்ம உள்ள உலர்றோம். அது வந்து மூடாக்கு அடுத்தது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. மூடாக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நோய் காரணிகள் வந்து அந்த வெப்பத்துல தாங்கறது இல்ல, அத்தனையுமே இறந்துரும். மூடாக்கு பண்ணும்போது பொதுவா சொல்லுவாங்க களை செடிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்காது, மண்ணோட வெப்பநிலை வந்து சீரா இருக்கும். இதுக்கும் நம்ம நோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாழையில எடுத்துட்டீங்கன்னா கிழங்கு அழுகல் நோய், அந்த கிழங்கு அழுகல் நோய்ங்கிறது எந்த டைம்ல அதிகமா வரும்னு பாத்தீங்களா, மண்ணின் வெப்பநிலை அதிகமா இருக்கும் போது. மண்ணின் வெப்பநிலை நடவு வந்து ஜனவரியில போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜனவரியில நடவு போட்டீங்கன்னா
வெயில் காலம் வந்துடும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேங்கும் போது நல்ல வெயில் காலம். அப்போ அந்த கிழங்குக்கும் தண்டுக்கும் இடைப்பட்ட பருமன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பாக்டீரியான்னு சொல்கிற நுண்ணுயிர் இருக்கு இல்லைங்களா, அது எளிதில் ஒரு துளையிட்டு உள்ளே போய் அந்த குருத்தை சாப்பிட்டு

வரும், அதனால தான் உங்களுக்கு கிழங்கு அழுகல் நோய் வருது. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த சணப்பையை இடையில போட்டு வளர்த்தும் போது இந்த நோய் வெகுவா குறைக்குது. எதனாலினா மண்ணோட வெப்பநிலை குறையும். மண்ணின் வெப்பநிலை குறைஞ்சதுனாவே உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற அளவு குறையும். அப்ப வெயில் காலத்துல காய்ச்சலும் பாய்ச்சலும் தண்ணி இருக்கணும், நம்மளுக்கு தண்ணி இருக்காது. அப்ப இந்த சணப்பையை உள்ள போட்டு உழுதுடும் பொழுது மண்ணோட வெப்பநிலை குறைக்கலாம், இதுல இருந்து நோய் தாக்கத்தை குறைக்கலாம். அதே மாதிரி வாழையில பாத்தீங்கன்னா வாடல் நோய்ங்கிறது பெருவாரியா தாக்கக்கூடியது. நான் முன்னாடியே சொன்னேன், ரகங்கள் தேர்வுங்கிறது முக்கியம். உங்க வயல்ல வாடல் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் உயிரோட இருக்கும். அதோட நோய்காரணிகள் வந்து 50 வருஷம் உயிரோட இருக்கும். ஆனா ஒரு தடவை வாடல் நோய் ஒரு வயல்ல வந்துருச்சுன்னா அதனுடைய நோய்காரணிகள் கண்டிப்பாக 50 வருடம் இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்ப அந்த 50 வருஷம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அடுத்தது நெல் போட்டு விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்தது நெல் போடுறது எல்லா இடத்துக்கும் சாத்தியமான ஒண்ணு கிடையாது. ஆனா திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நெல்லை தொடர்ச்சியா போட்டு அந்த தண்ணியை தேக்கி வைக்கும் பொழுது மூச்சு முட்டி இந்த பூசணமெல்லாம் இறந்துரும். ஆனா எல்லா வயல்களுக்கும் நம்ம தண்ணியை தேக்கி வைக்க முடியாது, இல்ல நெல்லோ நடவும் பண்ண முடியாது. அப்படி அந்த மாதிரி இடத்துல நான் இந்த மாதிரி ஊட்டமயிற்றை தொழுவுறோம் உங்களுக்கு உதவி பண்ணும். இந்த சணப்பை கொழிஞ்சி தக்க பூண்டு உதவி பண்ணும். அதனால நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, இயற்கையில சுண்ணாம்பு, ஒரு நோய் தாக்கம் அடைஞ்சிருச்சு, வாடல் நோய் வந்துருச்சுன்னா அந்த கிழங்க வந்து தோண்டி அதே வயலுக்குள்ள போடக்கூடாது. அதே மாதிரி நோய் வந்துருச்சுன்னா வெட்டி அதுக்குள்ளேயே ரோட்டவேட்டர் போட்டு உள்ள உழுது விட்டுறாங்க. அப்படி உள்ள உழுது விடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நோய்காரணிகள் ஒரு இடத்துல இருந்து பல இடத்துக்கு பரவிடும். அப்ப நீங்களே நோய் தாக்கம் உருவாக்குறதுக்கு ஒரு வழிவகை செஞ்ச மாதிரி மாறிடுது. அப்ப நோய் தாங்கின கிழங்க அடியோட தோண்டி எடுத்து, ஏன்னா அதுல நூற்புழு தாக்கமும் இருக்கும், நூற்புழுக்களும் தங்கி இருக்கும், அடியோட தோண்டி எடுத்து பயிர் செய்யாத இடத்துல கொண்டு போய் அதைய போட்டுடலாம், இல்ல எரிச்சிடலாம். இதே நீங்க அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இது பண்றது சரியாகாது. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து சுண்ணாம்பு கரைசல் தண்ணிய உள்ள உழுது, எந்த இடத்துல குழிய தோண்டினீங்களோ, அந்த வேர் கிழங்கு எல்லாத்தையும் தோண்டினீங்களோ அந்த இடத்துல சுண்ணாம்பு கரைசல் தண்ணிய ஊத்தும் பொழுது அந்த நோய் தாக்கம் வெகுவா குறையுது. இது வந்து மண்ணில ஒரு விதம். அடுத்தது மூடாக்க சொன்னேன், மூடாக்கல வந்து வெப்பநிலை குறையும். அதே மாதிரி களை செடிகள் குறைவது மட்டுமல்லாம நோய்காரணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். மூடாக்க வந்து நம்ம எந்த பயிர்ல வேணாலும் செய்யலாம், நம்ம வயல்ல இருக்கிற வேண்டாத பொருளை வச்சு கூட மூடாக்கு போடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இலைவழி நோய் பாதுகாப்பு. இலைவழி நோய் பாதுகாப்புல வந்து சுடோமோனாஸ் புளூரசன்ஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது பேசிலஸ் செப்டலிஸ் 5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, இதை வந்து இலை மேல 10 நாள் இடைவெளியில தெளிக்கலாம். இதோட அளவு வந்து அதிகப்படியாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டா எந்த பிரச்சனையும் வராது. அளவுக்கு அதிகமாகவும் அதை போட்டு நீங்க இலைவழி நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதை, இன்னைக்கு வந்து எல்லாமே விதை கோட் பண்ணி கொண்டு வர்றாங்க. கோட் பண்றதுன்னா விதைய வந்து பூசணங்கள்ல வச்சு தடவி அதை ஒரு பந்து மாதிரி செஞ்சு நோய் தாக்கத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு ரகங்கள், இப்ப துவரையில் எடுத்துருந்தீங்களா, உளுந்தில் எடுத்துலீங்க, எல்லாத்துலயுமே இருக்குது. அதை வந்து நீங்க பயிர் செஞ்சு நீங்க வந்து நோய் கட்டுப்பாடு பண்ணலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்களுக்கு வரப்பு பயிர் வந்து ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணுது. வைரஸ் நச்சுயிரி நோய்களுக்கு சோளம் 4 வருஷம் போடலாம், சுத்தியும் வயலை சுத்தியும் அரணா போடலாம். அதே மாதிரி துவரை கூட நீங்க எள்ள வந்து 6 வருஷத்துக்கு 1 வருஷம் நடவு பண்ணும் பொழுது ஃபில்லோடிங்கிற அந்த நுண்ணுயிரோட நோய் தாக்கம் வந்து ஃபில்லோடின்னு சொல்லுவோம், அதாவது இலைகள்லாம் சிறுத்து போயிரும். அதே மாதிரி கத்திரியிலையும் இந்த மாதிரி நோய் தாக்கம் இருக்குது, இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 இலை கரைசல் அப்படி சொல்லுவோம். அதாவது நச்சுயிரி நோய்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சி மூலமா தான் பரவும். அதாவது அசுவினி, வெள்ளை ஈ, மைட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பூச்சிகள் எல்லாமே சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், அப்புறம் நீங்க கள்ளிப்பூச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மீலி பகு, இது மூலமா தான் நிறைய நோய்கள் பரவுது. இப்ப ஏலக்காயில கட்டை டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துவரையில வந்து தேமல் நோய், மஞ்சள் தேமல் நோய் வெள்ளை ஈனால பரவக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களும் பூச்சி மூலமா தான் பரவுது. அப்ப நம்ம அந்த பூச்சியை வந்து முதல்ல கட்டுப்பாடு செய்யும் பொழுது நச்சுயிரி நோய் தாக்கம் வந்து அதிகப்படியா இருக்காது. பூச்சிகளை எப்படி கையாள்வது அப்படின்னா, நம்ம அங்கக வேளாண்மையில அழகான ஒரு 5 இலை கரைசல், அதாவது 3G எக்ஸ்ட்ராக்டும் சொல்லுவோம், அதுவும் நல்லா இருக்குது. அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இந்த மூணும் எடுத்துக்கிட்டு, இஞ்சியும் பச்சை மிளகாய் வந்து 50 கிராம் எடுத்தோம்னா, ஜிஞ்சர், கார்லிக் ரெண்டும் வந்து 100 கிராம்ஸ், அதாவது இஞ்சியும் பூண்டும் 100 கிராம் எடுத்தா, பச்சை மிளகாய் 50 கிராம் அப்படி எடுத்து 3

0: ஜி எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா அரைச்சு தெளிக்கிறதுனால இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையுது. இப்ப பூச்சிகளின் எண்ணிக்கை குறைக்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான நோய் தாக்கம், அதாவது நச்சுயிரி நோய்கள் எல்லாமே அதிகப்படியா வர்றது கிடையாது. அதனால 3G எக்ஸ்ட்ராக்டை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பிவேரியா பேசியானா இருக்கு, மெட்டாரைசியம் அனிசோப்பி, இந்த மாதிரி நிறைய உயிர் பூசணங்களும் இருக்குது. இந்த பூசணங்களும் வந்து பூச்சிகளை வந்து வெகுவா கட்டுப்படுத்துது. இப்ப மெட்டாரைசியம் அனிசோப்பி எடுத்துட்டீங்கன்னா, தென்னையில காண்டா மிருக வண்டு இருக்கும். அந்த காண்டா மிருக வண்டு வந்து நீங்க சாணத்தை எங்க கூச்சி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம சாணத்தை நோண்டி பார்த்தோம்னா தெரியும், வெள்ளை கலர்ல குண்டு
1: மழை வரும்பொழுது கவாத்து பண்றது ஒரு விதமான நல்ல விஷயம். அதே மாதிரி வயல்ல எந்த வருஷம் நடவு செய்யறோம் அப்படிங்கறதும் முக்கியம். நம்ம பகுதிக்கு எந்த மாதத்துல நடவு செஞ்சா நோய் தாக்கம் இருக்காது. இப்ப சில இது வந்து நீங்க லேட்டா நடவு செய்யும் பொழுது நோய் தாக்கம் இருக்காது. அதே ஜூன் மாசம் நடவு செஞ்சீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து அறுவடை செஞ்சிருவீங்க. இதே ஜூலை மாசம் நடவு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலைல ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர், அப்போ மழை வந்து நம்மளுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல மழை ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சூரியகாந்தியோ இல்ல கம்போ சோளமோ இதெல்லாம் போடும் பொழுது பயிர் வந்து அறுவடைக்கு வரும்பொழுது கரெக்டா மழையும் வரும், உங்களுக்கு பூசண நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் தாங்க வேளாண்மையில. இதுல தாவர இலைச்சாறுகளை தான் தெளிக்கணும். ஆனா அந்த அளவுக்கு என்ன இப்ப வேப்பங்கொட்டை சாரோ வேப்பெண்ணெய் சாரோ தெளிக்க முடியாது. இதே வந்து வில்வை இலைச்சாறு லெண்டனா கேமரான்னு இருக்குது, நம்ம வந்து மலையெல்லாம் ஏறும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூவா இருக்கும், அந்த இலை ரோஸ் கலர்லயோ அல்லது மஞ்சள் கலர்லயோ பூ பூக்கும், அதுதான் லெண்டனா கேமராங்கிற ஒரு தாவரம். அந்த தாவரத்து இலைச்சாறுகள் எல்லாம் தெளிக்கலாம். ஆனா அது பெருவாரியான கட்டுப்பாடு கிடைக்கிறது இல்லை. அதனால நம்ம இடத்துக்கு நம்ம சூழலுக்கு எந்த பயிர் வந்து எந்த நேரத்துல நடவு செஞ்சா நோய் தாக்கத்தில இருந்து தப்பிக்கலாம், எந்த எதிர்ப்பு ரகங்களை நடவு செய்யலாம், எப்படி பயிர் பாதுகாப்பு பண்ணணுங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த முறையில போனோம்னா தான் அங்கக வேளாண்மையில சிறப்பா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க பார்த்தது என்னன்னா, தொடர்ச்சியா அங்கக வேளாண்மை பண்ணிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நோய் தாக்கத்தின் அளவு சுத்தமா குறைஞ்சிருது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ச்சி அங்கக வேளாண்மை பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட வயல்ல இருக்கிற நோயின் அளவு மருந்து போட்டு வச்சிருக்கிற வயலை விட உங்களுக்கு குறைவா தான் இருக்குது. இது வந்து நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதே இதற்கு முக்கிய காரணம். அதனால இதுவரைக்கும் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு விவசாயிகள் அதை வந்து செயல்படுத்தி நம்ம நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் SK மனோரஞ்சிதம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு S பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை 7:30 வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் N சீனிவாசன் அவர்கள் நடத்தும் பாடத்தில் சந்திப்போமா. நேயர்களே, வணக்கம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

செர்பியாவின் நோவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாச்சும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் பௌசியா. வீடு என்றாலே சுவர்கள் அல்ல, அங்கே சிரிக்கும் முகங்கள், பகிரப்படும் அன்பு, பேசப்படும் பாச வார்த்தைகள் தான் ஒரு இல்லத்தை உயிரோட்டமாக மாற்றுகின்றன. கல்லால் கட்டினால் அது வீடு, கனிவால் கட்டினால் அது குடும்பம். அன்பு இருக்கும் இல்லம் அமைதி தங்கும் ஆலயம். அதனால்தான் சில பாடல்கள் இசையாக மட்டும் ஒழிக்காது வாழ்க்கைக்கே ஒரு அழகான அர்த்தத்தை சொல்லும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு இனிய பாடல் தாமரை நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக நிலையத்தில் நேரம் 9:20. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. ஒரு மொழி என்பது பேசுவதற்கான கருவி மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம், அதன் வரலாறு, அதன் உணர்வு. அம்மா என்று முதலில் அழைக்க வைத்தது தமிழ். கடந்த காலத்தின் பெருமையை சொல்லும் குரலும் தமிழ். வருங்காலத்தின் நம்பிக்கையை விதைக்கும் விதையும் தமிழ். பேசும்போது இனிமை, படிக்கும்போது அறிவு, பாடும்போது இசை. உலகமெங்கும் பயணம் செய்தாலும் இதயம் திரும்பி வருவது தமிழிடம்தான். இந்த இனிமையான மொழியின் பெருமையை மனதில் நிறுத்தும் காலத்தால் அழியாத பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், கே ஸ்வர்ணா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: மூன்று தமிழ் தோன்றி விளையாடியதும் இங்கே, நாலடியும் ஐந்து வகை காவியமும் இங்கே, ஆறறிவும் தெளிவு பெற தேடியதும் இங்கே, நான் பிறந்து பூங்கவி

அம்மம்மா ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன், அடிமைத்தனத்தை சாட சொன்னேன், அடக்கம் விட்டா

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. அழகு என்பது முகத்தில் இல்லை, அன்பாய் பார்க்கும் கண்களில் இருக்கிறது. காதல் என்பது கைகளில் இல்லை, காத்திருக்கும் இதயத்தில் இருக்கிறது. காதல் உண்மையாக இருந்தால் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வசந்தம். அப்படிப்பட்ட மென்மையான காதலின் மனம் வீசும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில்மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:31. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. மனிதனின் முகத்தை பார்த்து அவனை புரிந்து கொள்ளலாம் என்பார்கள். ஆனால் அவன் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடிந்தால் வாழ்க்கையே இன்னும் அழகாகிவிடும். அன்பு, கருணை, மன்னிப்பு இவை எல்லாம் பிறக்கும் இடம் ஒரு மனிதனின் உள்ளம்தான். அந்த உணர்வை நினைவூட்டும் ஒரு பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. காற்றுக்கு எல்லைகள் இல்லை, அன்புக்கும் எல்லைகள் இல்லை. தென்றல் வந்து தீண்டும் போது மரம் மட்டும் அசைவதில்லை, நினைவுகளும் அசைகின்றன. சில வாசனைகள் மலர்களிலிருந்து வரும், சில வாசனைகள் மனிதர்களின் அன்பிலிருந்து வரும். தூரம் பிரித்தாலும் தென்றல் செய்தி சொல்லும், காலம் மாறினாலும் நினைவுகள் மனதை தொட்டு செல்லும். காற்றைப் போல சில மனிதர்கள் வந்து சென்றாலும் அவர்கள் விட்டு செல்லும் உணர்வு என்றும் நம்மோடு வாழும். அப்படிப்பட்ட மென்மையான காதலும் இனிய நினைவுகளும் கலந்த காலத்தால் அழியாத ஒரு பாடல். காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: சிந்தனையும் மனிதனை வலிமையாக்கும். நேற்றை நினைத்து வருந்தாதே, நாளையை நினைத்து பயப்படாதே. இன்று கிடைத்த இந்த நொடியை அன்போடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்திட. அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் வாழ்க்கையின் அழகையும் கொண்டாடும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

நேரம் 9:40. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. வாழ்வது என்பது மூச்சை மட்டும் சுமப்பதல்ல, மற்றவர் மனதில் நல்ல நினைவாய் நிற்பதும் தான் வாழ்க்கை. தோல்வி வந்தால் துணிவை தேர்ந்தெடு, துன்பம் வந்தால் புன்னகையை தேர்ந்தெடு. விழும் ஒவ்வொரு மழை துளியும் மண்ணை மணக்க வைப்பது போல, கடக்கும் ஒவ்வொரு

ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. சில வார்த்தைகள் பேசினால் மனதை தொடும், சில இசைகள் ஒலித்தாலே ஆன்மாவை தொடும். பாட்டு என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் அது நம் கண்ணீருக்கு ஆறுதல், சில நேரங்களில் அது நம் மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டம், சில நேரங்களில் அது நம் வாழ்க்கைக்கே வழிகாட்டி. இதோ பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நிலையத்தில் நேரம் 9:50. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. வாழ்க்கையில் பல விஷயங்கள் முக்கியம், ஆனால் பணம் மட்டும் போதுமா? அன்பு இல்லாத செல்வம் வெறுமை, பாசம் நிறைந்த எளிமை பேரருமை. பணத்தின் மதிப்பையும் வாழ்க்கையின் உண்மையையும் சிந்திக்க வைக்கும் ஒரு காலத்தால் அழியாத பாடல். சக்கரம் திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் வாலி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. காலம் மாறலாம், பருவம் மாறலாம், ஆனால் அன்பால் பிறக்கும் அழகு என்றும் மங்காத ஓவியம். அதனால்தான் உண்மையான அழகு பார்க்கப்படுவதில் இல்லை, புரிந்து கொள்ளப்படுவதில் தான் இருக்கிறது. இந்த அழகிய எண்ணங்களை இசையாக நம் மனதில் பதிக்கும் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. சில பாடல்கள் வெறும் மெட்டுக்கள் அல்ல, அவை நம் நினைவுகளின் கதவுகளை திறக்கும் சாவி. கடந்த காலத்தின் இனிமையையும் கவிஞர்களின் கற்பனையையும் இசை மேதைகளின் அற்புதத்தையும் மீண்டும் நம் மனதில் மலரச் செய்தது இந்த நேரம். வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நல்ல பாடல்கள் மட்டும் என்றும் நம்மோடு பயணிக்கும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்காங்கன்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம் வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும் போது any incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: திருப்பூர் மாவட்டத்தில இருந்து மட்டும் நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங் கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில உங்க கூட நான் பவுசியா. ஃபர்ஸ்ட் காலர் யாரீங்கன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன பாடல் வேணுங்க?
2: தங்கத்தின் தங்கம் படத்திலிருந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டி என்ற பாடல்.
1: இதோ அந்த பாடல்.

0: 10:06 மனதோடு ரெயின்போல இன்னைக்கு திருப்பூர் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திட்டுப்பாடிலிருந்து பங்காரம்மா செந்தில்குமார் பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: நிழல்கள் படத்திலிருந்து மலை திறந்து பாடும் நதி.
0: இதோ அந்த பாடல்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. திருப்பூர் மாவட்ட நேயர்கள் வந்து கால் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த காலர் யார்? எங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: ஹலோ.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மண்வாசனை படத்திலிருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: 103.5 பத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பாவளுக்கு கார்த்திகேயன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க
1: மேடம்? கிராமத்து மின்னல் படத்துல இருந்து இது, நீ போகும் பாதையில் மனசு போகுதே, அந்த பாட்டுங்க மேடம்.
0: இதோ அந்த பாடல்.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: அரண்மனை கிளி படத்துல இருந்து ராத்திரியில் பாடு பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, போட்டுங்க.
0: இதோ அந்த பாடல்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. திருப்பூர் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கிறீங்க மேடம்.
0: யார் பேசுறீங்க நீங்க?
1: கிருஷ்ணவேணி, காவலிபாளையம், திருப்பூர் மாவட்டம் மேடம்.
0: சரி, என்ன பாட்டு வேணுங்க?
1: இதயம் படத்திலிருந்து பூங்கொடி தான் பூத்ததம்மா.
0: இதோ அந்த பாடல்
1: பாடுற கூட.

0: எப்போவுமே நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கும் போதும் ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர்களுடைய பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அவினாஷ் இருந்து பிரபு பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: சூரக்காட்ட சிங்கக்குடியிலிருந்து காளிதாசன் சம்மதம்.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றிங்க மேடம்.

8:38 மனதோட ரெயின்போல இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில இருந்து நேயர்கள் கூப்பிட்டு அவங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துகிட்டே இருக்கு, நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து.

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேம், திருப்பூர் ஆட்டுப்பாளையத்திலிருந்து கௌரி பேசுறேங்க. மேம்,
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மேம், பாண்டி திரைப்படத்துல இருந்து சிலு சிலு வேண காற்று, அந்த பாட்டுங்க மேம்.
0: இதோ அந்த பாடல்,
1: பாண்டி திரைப்படத்திலிருந்து.
0: சரிங்க.

0: 103 கோயம்புத்தூர்ல மனதோடு ரெயின்போ திருப்பூர் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருந்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்ங்க. நாங்க உடுமலை வட்டம் ஓனாக்கலூர்ல இருந்து பேசுறேங்க. மாசிலமணிங்க,
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு சிகரம் படத்துல இருந்து இதோ இதோ என் பல்லவி அந்த பாட்டு வேணுங்க.
0: இதோ அந்த பாட்டு.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லி சைன் ஆஃப் பண்றது நான் பவுசியா. ஸ்டே டியூன்ட் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்களினி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, சுஜாதா, திருச்சி எம் எஸ் நஸ்ருதீன், பி எஸ் சசிரேகா, சூளமங்கலம் சகோதரிகள், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா

ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 10:02 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி. 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை. கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:30 கிராமபோன் 103. 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5:00 சித்திர செவ்வானத்தில் நச்சுன்னு 4 பசுமை பள்ளி நகர வனவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மன்றங்களின் செயல்பாடுகள் குறித்து கோவை மாவட்ட கல்வி அலுவலர் டி கோமதி அவர்களுடன் நேரலை. 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துகள். 8:05 மியூசிக் பை த பே. 9:15 இந்திய சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி பகுதி 3. 9:30 மயிலிறகு. 10:00 மனதோடு ரெயின்போ. 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலமில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காடில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்.

0: Manasın mayankum.
1: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா, சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கஸ்தூரி ராஜா அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் இளையராஜா அவர்களே பாடியிருந்தாங்க. நேரம் 11:10 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் கேட்டுக்கிட்டு இருக்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: அரசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி தின்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில இளையராஜா, மனோ, எஸ் ஜானகி இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா அவர்களுடைய இசையில வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். மனோ சுனந்தா இவங்களுடைய வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வியட்நாம் காலனி படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மனோ அவர்களுடைய குரல்ல, புலமைப்பித்தன் வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: சாமிக்கு நான் பூ பறிக்க நந்தவனம் போயிருந்தேன்.

0: சிந்து நதிப்பூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், சௌந்தர்யன் அவர்களுடைய இசையில், மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில். நேரம் 11:40 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். பிரைசூடன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில், மனோ அவர்களுடைய குரலில் பாடல் இது.
1: மானே மயங்குவதே

இவ்வளப்பேரி பாண்டி படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

Let's join together. Begin of love. Sing with me. Dance with me.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நிகழ்ச்சியில் இன்று மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதய ராதா, வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன் ட்ரம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5 மணி 1 நிமிடம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சி சரோஜா சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பல்வேறு கலைஞர்களின் குரல்களில்.